0: மணக்க, ஏ இங்க மணக்க, ஏ அங்க மணக்க, ஏ இங்க மணக்க, ஏ அங்க மணக்க, இங்க மணக்க, அங்க மணக்க, இங்க மணக்க, அங்க மணக்க, இங்க மணக்க, அங்க மணக்க, இங்க மணக்க.
1: இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காம்ஸ்டா எனக்கு. காம்ஸ்டா
2: மனுஷத்தா மனுஷன்.

0: வாகிசன் ராசையா, அத்விக் உதயகுமார், திஷோன் விஜயமோகன் பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாடலுடன் மைக் மச்சான், வித்தியாசமான காதல் கதை இது உங்களுக்காக.
1: வண்ண வண்ண பட்டு கட்டி வரிசையாக ஜடையும் கட்டி சின்ன சித்துக்கள் எல்லாம் வட்டமடிச்சு பறக்கிற எங்கட ஊர் திருவிழாவில் வெட்ட வழி எல்லாம் வேட்டியை கட்டி கொண்டு ஏன் போற எதுக்கு போறன்னு தெரியாம சாமிய கும்பிட முடியாமல் சன நெரிசல்ல மாட்டி அது சிக்கி சின்ன பின்னமாகி களைச்சு போய் வெயில் கொளுத்து வந்து தண்ணீர் பந்தல் ஓரமா ஒதுங்கின. அந்த நேரம் ஒரு கப் எடுத்து சர்பத் வாங்குவோம் என்று லைன்ல நின்றா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-24-26.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
8: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0
0: 102.7.

துஷ்யந்தன் சிவபத்மேனின் பாடல் கேட்டீர்கள். நேரம் 8:22 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ்லாம் 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொது சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோன்வால், ஆட்டோவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கு விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடலுடன் காந்தினி கிஷோன், ஸ்ரீ விஜய்.

0: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என பெயர் மாற்றும் ஆணையில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்தப்பட்டுள்ளதை கனடா பூர்வ குடியின சமூகங்கள் வெண்மையாக கண்டித்து வருகின்றனர். லேக் ஒன்டாரியோ எனும் பூர்வ குடியின பெயர் அமெரிக்கா ஒரு நாடாக உருவாக முன்னரே உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர்கள், அதை மாற்ற முயற்சிப்பது பிராந்தியத்தின் வரலாற்றை அழிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் மோடிக்கு இணையான பிரதமரை யாரும் சிந்திக்கக்கூட முடியாதென தமிழக பாஜகவின் முக்கிய தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக யார் சிறந்த தெரிவென இந்தியா டுடே வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளில் பிரதமர் மோடி மற்றும் ராகுல்காந்திக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் இடம்பெற்றுமை பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்புகள் இது சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. இலங்கையில் இனங்களுக்கு இடையில் பிளவுகளை தூண்டும் வகையில் செயற்படுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச எச்சரித்துள்ளார். தேசிய கொடி குறித்து தாம் தெரிவித்த கருத்தென கூறி இன மோதல்களை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பொய் பிரச்சாரம் ஒன்றை ஒரு குழுவினர் திட்டமிட்டு மேற்கொள்வதாக அவர் சாடியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் வளலாய பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும், கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்ட திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்கள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற பூபாலசிங்கம் அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான செல்லத்துறை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும், காலம் சென்ற கதிர்காமு நாகம்மா நேசரத்னம் ஆகியோரின் பிராமகனும், காலம் சென்ற ஆசைப்பிள்ளை பொன்னு குமாரசாமி பாக்கியம் ஆகியோரின் அன்பு பேரனும், வத்சலா அவர்களின் பாசமிகு கணவரும், சாய்தா ஸ்ரேயா சாஸ்வத் ஆகியோரின் அன்பு தந்தையும், குகையசன் சுவேந்தினி தவையீசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும், ஷியாம் ஐயசா வைஷ்ணா வருண் ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சஞ்ச்னா சனுஷ் ஆகியோரின் அன்பு மாமாவும், தரணிகா கௌசீலன் சிவதர்ஷினி ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார். அன்னாரின் பூத உடல் August 29, 2026 சனிக்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், August 30, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரையிலும், 89/11 வூட்பேன் அவென்யூ மாக்கத்தில் அமைந்துள்ள சாப்பல் ரிச் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 to 11:30 இடையில் ஈமக்கிரியல் நடைபெற்று, 12/492 வூட்பேன் அவென்யூ கோம்லியில் அமைந்துள்ள ஹைலண்ட் ஹில்ஸ் கிரிமேட்டோரியமில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கும் 12:30 இடையில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு குகன் சகோதரன் 6479925842, 6479925842, சுகா சகோதரி 6479967842, 6479967842, ஈசன் சகோதரன் 4162199494, 4162199494. அது திரு சுபையீசன் பூபாலசிங்கம் சுபன் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: Weekend East FM 102.7. Weekend East FM, the greatest radio station.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூ புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
5: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
6: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

I don't have any other options.

பினோட்ஸ் இந்த ஜெண்ட் இலக்ஷன் கௌசல்யா பாடிய பாடலை கேட்டுக்கள். நேரம் 8:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அடுத்து வரும் பாடல் போராட்டம் திரைப்படத்திலிருந்து வருகின்றது உங்களுக்காக.

சினிமாவின் படைப்பான போராட்டம் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது. அந்த பாடல் நேரம் 8:51 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதலில் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் காலநிலையை பார்த்துவிடலாம். இப்பொழுது 24 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உள்ள 26 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 19 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 20ஆகவும் உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 28ஆகவும் உணர இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமை பார்க்க போனால் 23 டிகிரி செல்சியஸாகவும் உடல்நிலை 29ஆகவும் உணர இருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கு என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் நாளை ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் பெட்ரோலின் விலை 4% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் எமது நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். வணக்கம் நேர்களே.

0: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
1: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்ட திரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள். 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்கள்

0: அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
2: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

Your radio, your music. FM 102.7 East FM.

இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உங்களுக்கு விலைக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்று அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR Metro Outlander-களை 0% finance பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகிறது. தமிழ் பேசு மக்களுக்கு விஷயமாக $2000 வரை special gift matter summer prices காத்திருக்கின்றன. அலமை தம்சி 437-860-7002.

அங்குதான்

0: குர்தா பட்டுவட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட் ஸ்காபோ 4163354653 ஆரத்தி பொண்ணும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: East FM 102.7.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 ப்ரோக்ராம் பிளேஸ், ரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 4168354128, 4168354128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், ரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக

பெற்ற ஜேம்ஸ் வின்சென்ட் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 தேதி டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள். 6474598669.

உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தரம்

0: Free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு செய்யும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை.

மறிக்க இருக்க இந்த

0: காலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோ டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 11 ஸ்காப்ரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுத்துறை 4364383350 சியோடாக்ஸ்.ca.
1: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7 East FM.ca.

0: மேலும் சகலவிதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் ப்ரிஷாலோ LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
1: 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட்
2: 307-647-478-0144.
3: எல்லாம் நல்ல மதிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும். நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருவேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பேன்.

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடெண்ட் என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: ஆர்டர் செய்யுங்கள்.

7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7 7

உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது.

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

இந்த நகரத்திலே பணியாற்றுகின்ற துப்புரவு தொழிலாளர்கள். அவர்கள் இந்த நகரத்தை மிக தூய்மையாக வைத்திருப்பதால் தான் எம்மால் அதனை சொர்க்கமாக உணர முடிகிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு நமது மனதால் நன்றி சொல்வோம். இந்த நகரம் சிறப்பாக இயங்க பணியாற்றுகிற அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அத்தனை துறை சார்ந்த விற்பனர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

எங்கள் அறிவிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களை உற்சாகப்படுத்த உங்கள் விமர்சனங்களை அனுப்பிவிடுங்கள். உங்கள் விமர்சனங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி east fm 102.7@gmail.com. உங்கள் அன்புக்கும்

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் ஜடராஜ். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் பங்கேற்றும் இனிமையான காலை பொழுதில் இன்னும் ஒரு பாடல்.

நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: East Stony Creek. It's tied in an
1: Super.

You're listening to your favorite FM station, 102.7 East FM.

நேரம் காலை 9:03, டொரண்டோ 20°C, 25°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், காணொலிகளாக இப்போது யூடியூபிலும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, தொடர்புகளுக்கு 416-824-1212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. மாதத்தின் நிறைவு வார இறுதினால் அதே நேரம் இந்த வாரத்தின் தொடக்க நாளாக ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மலர்ந்திருக்கின்றது. ஒரு மப்பு மந்தாரமான மலைத்தூருடன் கூடிய ஒரு காலை பொழுதாக இருக்கின்றது. 6:39 இன்றைய நாளிலும் சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 7:57 இடம்பெற காத்திருக்கிறது. மலையுடன் கூடிய ஒரு நாள் அப்படி என்று சொல்லியிருந்தோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மதியத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. நாளை காலை வரையிலும் இந்த மலை தொடரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 22°C ஆக இருக்கப் போகின்றது. நாளைய நாளும் 22°C ஆக இருக்க போன்றது. நாளையும் மலைக்குரிய ஒரு சூழல் நிலவுகின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காலை காற்றலையில் தொடர்ந்தும் 11 மணி வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் உங்களோடு நான் என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 9:10 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 30 காலை காற்றலை இது ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு உரணிந்திருக்கின்றோம். வாரிறுதி நாட்களில் காலை பொழுதில் 9 தொடக்கம் 11 வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு செய்திகள் புதினங்கள் அது மட்டுமல்லாமல் பாடல்கள் ஊக்கம் தருகின்ற கூற்றுப்படி என சொல்லி நிறைய விடயங்களோடு 2 மணித்தியாலத்தின் காலை பொழுதை உங்களுக்காக மகிழ்ச்சிப்படுத்தும்.

இன்றைய நாளும் 11 மணி வரை இணைந்திருக்க போன்றீர்கள். 20 டிகிரி செல்சியஸ் 25 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆகஸ்ட் மாதம் 30 தேதி இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையிலும் அதே நேரம் உலகில் சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில் என்று சொல்லி சொல்லலாம். அனைத்துலக காணாமல் போனோர் நாள் இன்றைய நாளில் உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல நாடுகளில் காவல்துறை என்றாலோ அல்லது பாதுகாப்பு படை என்றாலோ பல்வேறு காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு காணாமல் போனோர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நாள் இந்த நாளாக குறிப்பிடத்தக்கது. காஸ்ட்ரோரிக்காவில் 1981 தொடங்கப்பட்ட கைதாகி காணாமல் போவோரின் உறவினர்களின் கூட்டமைப்பு இந்த நாளை லத்தீன் அமெரிக்காவில் ரகசியமான முறையில் கைது செய்யப்படுதலை எதிர்த்து கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பின்னர் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள், அனைத்துலக மன்னிப்பு சபை, மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு, செஞ்சில் வச்சங்கம் ஆகியன இணைந்து இந்த நாளை அனைத்துலக பன்னாட்டு இந்த காணாமல் போனோர் நாளாக கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது ஆகஸ்ட் மாதம் 30 தேதி உலகளாவிய ரீதியில் அனுசரிக்கப்பட்டு வருகின்றமையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். 9:11 இந்த நாளை பொறுத்தவரையில் இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவினுடைய மெல்போர்ன் நகரம் ஆரம்பமாகியது. 1835 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவாகி இருக்கின்றது. கிரேக்கத்துக்கும் துருக்கிக்கும் இடையிலான இறுதிப்போர் தும்லுப்னாரில் இடம்பெற்றுக் கொண்டது. 1922 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு சொல்லுகின்றது. அசர்பைஜான் சோவியத் ஒன்றியிடமிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்டது. 1991 இந்த நாள் அப்படி என்று சொல்லியும் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை பெருவாரண இடங்கள் தந்து கொண்டிருந்தாலும் 401 ஈஸ்ட் பவுண்டில் சில தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது கெனடி ரோடிலிருந்து ஆரம்பிக்கின்றது. நெல்சன் வரையிலும் இந்த தாமதங்கள் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி இடங்கள் இந்த காலை பொழுதில் தாமதமற்ற பயணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. வாகன எரிபொருள் விலையில் 4% மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. விலை அதிகரித்திருந்தது நள்ளிரவின் பின்னர் 182.9% இருக்கின்றது. இப்போது ஜிடிஏயில் லிட்டர் ஒன்றுக்கான விலை அதே நேரம் குறைந்த விலையாக இலக்கம் 5739. ஹைவே 7 ஈஸ்ட் மார்க்கத்தில் பெட்ரோ கனடாவில் 157.9% நீங்கள் லிட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளலாம். நேரம் காலை 9:12 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடி எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ், 416-298-1598.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599.
7: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
8: you? Weekend East FM
7: 102.7. Weekend East FM.

நேரம் காலை 9:28, 20 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதியத்தை எட்டுகின்ற பொழுது 23 மாற இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய கூடிய விடலை மலைக்குரிய ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைந்து கொண்டிருக்கிறது. வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றோம். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்துவதற்கு முன்னதாக இன்றும் நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக டொரண்டோவில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஃபேன் எக்ஸ்போ 2026 நிறைவு நாள் இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 25வது ஆண்டு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸை கொண்டாடும் முகமாக இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளும் டொரண்டோ மெட்ரோ கன்வென்ஷன் சென்டரில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது நிறைவு நாளாக என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றார்கள். நீங்களும் இந்த படங்களினுடைய ஒரு அபிமான ரசிகர்களாக இருக்கின்றீர்கள். அங்காடிகளோடு அதே நேரம் உணவுகள், அவர்களுடைய கலாச்சாரம், இசை எப்படி என்று சொல்லி 9 வரை இது இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மற்றும் சுபகோ நாட்டு மக்களினுடைய நிகழ்வுகளாக இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. இன்று 8:00 வரையிலும் இதேநேரம் கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயும் சில இடங்களில் மூடப்பட்டிருக்கும் என்பதையும் இப்போது சிறிய ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ட்ரோனோ முனிசிபல் எலெக்ஷன் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் அளவில் அதற்கான உங்கள் வாக்களிப்பதற்கான இந்த வார்டிங் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்காக அனுப்பப்பட இருப்பதாக சிறிய ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அதை வந்து சேர்வதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்டர்நேஷனல் ஓவர்டோஸ் அவேர்னஸ் டே ஆக இருக்கின்றது. இந்த போதை பொருட்கள் அல்லது போதை வஸ்து பாவனை செய்கின்றவர்கள் அதிமிஞ்சியதாக அதை எடுக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வியலும் சரி அல்லது உடல்நிலையும் சரி அல்லது உயிருக்கு ஆபத்தான நிலை மாறுகின்ற ரீதியில் அவ்வாறு உங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் இவ்வாறான விடயங்களை செய்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றபடியினால் இதே குறித்த அறிவுறுத்தலையும் ட்ரோனோவினுடைய நகர சபையினுடைய ட்ரோனோ ஹெல்த் வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இவ்வாறான ஓவர்டோஸை யாராவது எடுக்கின்றார்கள், மேலதிகமாக அவர்கள் இப்படியான விடயங்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் 911 அழைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த போதை பொருள் பாவனையினால் வாழ்க்கையில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவ விரும்புகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் 211 என்ற இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் அந்த விடயங்களை தெரிவிப்பதனூடாக அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சிறிய ட்ரோன் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 9:31 இன்றைய நாளும் உங்களுக்காக நம்பிக்கை தருகின்ற, ஊக்கம் தருகின்ற அந்த விடயம் பற்றி நாங்கள் பேசிக் கொள்ளப் போகின்றோம். வழக்கமாக சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் நாங்கள் படித்து அதே நேரம் பார்த்த தொழில் முனைவராக இருக்கலாம், இலக்கியங்கள் படைப்புகளில் இருந்து பெற்றுக்கொண்ட விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். வாழ்வியல் சார்ந்து அல்லது வாழ்வியலுடைய விடயங்கள் சார்ந்து பேசிக் கொள்வோம். இன்றும் ஒரு விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம். நேற்றைய நாளில் இந்த பாதைகள் பற்றி பேசியிருந்தோம். எல்லா பாதையுமே எங்களுக்கு இலக்குகளை நிர்மாணிப்பதில்லை. சில பாதைகள் எங்களுக்கான பாடங்களை எங்களுக்கு கற்பிக்க வருகின்ற பாதைகள் வார்த்தைகள் ஒரு மலையை பார்த்தால் அது உயரமாக தெரியும். ஆனால் முதலடியை வைத்த பிறகு கிட்ட கிட்ட அந்த மலையின் அருகே நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் நினைத்த அளவுக்கு அது முடியாதது அல்ல என்பதை உணர ஆரம்பித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க்கை இதே போலதான். நாங்கள் பயப்படுவது நடக்காத விடயங்களை பற்றியல்ல, நடக்கக்கூடும் என்று நினைக்கும் எங்களுடைய கற்பனைகளை பற்றி எண்ணுவார்கள். இந்த ஓவர் திங்கிங் என்கின்ற விடயம் சில விடயங்களை மிகப்பெரிதாக நாங்கள் எண்ணுகின்ற பொழுது அதே விடயங்களை சின்னதாக எண்ணக்கூடிய மனநிலையும் எங்களிடம்தான் இருக்கின்றது. நாங்கள் எதை எவ்வாறு எண்ணுகின்றோம் என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. மனம் எல்லையை வரையும், ஆனால் நம்பிக்கை அந்த எல்லையை அளிக்கும் என்று சொல்வார்கள். நேற்று முடியவில்லை என்பதால் இன்றும் முடியாது என்பது அர்த்தமில்லை. இன்று பயமாக இருக்கின்றது என்பதால் நாளையும் பயமாக இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. எனவே வாழ்க்கையின் மலையை வெளியில் தேடாதீர்கள். முதலில் உங்களுக்குள் இருக்கும் என்னால் முடியாது என்று சொல்லுகின்ற உங்களுடைய மலையை நீங்கள் ஏறுங்கள். அதன் உச்சியை அடைந்த பிறகு நீங்கள் எதிர்கொண்ட உலகம் சிறியதாக தோன்ற ஆரம்பித்துக் கொள்ளும். மலை எவ்வளவு தூரம் உயரும் என்பது முக்கியமல்ல, அதை ஏற முடியும் என்று உங்கள் மனம் நம்புகின்ற தருணமே உங்களுடைய முதல் வெற்றி என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 eastfm.ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்டு கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:45 நேபாளத்தில் சிக்கியிருக்கின்ற தமிழர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி தாபிகாவினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கின்றார். பெரம்பலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழா ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்திலிருந்து நேபாளத்துக்கு சென்ற 319 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தமிழகம் திரும்பியிருக்கின்றார்கள் என்று சொல்லியும், இன்னமும் 100 பேரை காண முடியவில்லை என்று சொல்லி அவர்களை தேடுகின்ற பணி தீவிரமாக இடம்பெற்று வருவதாகவும், இதேநேரம் மீட்பு பணியில் மீட்கப்பட்டவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வருகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ராஜ்மோகன் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மறுபடியும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்க தாவேக அரசு முயல்கின்றதா என்று சொல்லி டிடிபி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகள் இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்றன என்ற தாவேகா எம்எல்ஏவின் பேச்சு கண்டனத்துக்குரியது அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழர்களின் பாரம்பரியத்தோடும் பண்பாட்டோடும் பின்னிப்பிணைந்த வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்றன என்ற சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையாவின் பேச்சு கடும் கண்டனத்துக்குரியது அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரீதியில் இப்போது இந்த பேச்சுக்கு எதிராக இதர கட்சிகளும் குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன. தாவேகாவினுடைய அல்லது தாவேகா சார்ந்த இந்த பேச்சினை எதிர்த்து செப்டம்பர் 3 மதுரையில் அதிமுக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் ஒழுங்கு செய்திருப்பதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் உச்சநீதிமன்றம் 2014 போட்டிக்கு முற்றிலுமாக தடை விதித்திருந்தது. 2017 ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இளைஞர்களும் மாணவர்களும் அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் எதிர்வருகின்ற வியாழக்கிழமை காலை 9:30 அளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மதுரை மாநகர், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு ஆகிய மாவட்டங்களின் சார்பில் இந்த போராட்டம் இடம்பெறும் அப்படி என்று சொல்லி இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேநேரம் தமிழகத்தில் தாவேகாவினுடைய ஆட்சி அடுத்த 5 நீடிக்கும் அப்படி என்று சொல்லி அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குழு முழு ஆதரவை வழங்கியிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்திற்கான பற்றாக்குறை காவிரி நீரை கர்நாடகா உடனே திறக்க வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு முறையிட்டிருக்கின்றது. இந்த கூடுதல் நிலை அறிக்கை இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கின்றது. 9:48

9:51 காற்றலையில் வீக்கெண்ட் முடிஞ்சா சூரன் இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை 20 டிகிரி செல்சியஸ் 25 கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சர்வதேச தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் இணைந்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் நீதிக்கான நீள் பயணம் எனும் சர்வதேச மாநாட்டில் சர்வதேச மனுபிச்சபையின் தெற்காசிய பிராந்திய இயக்குநர் ஸ்ருமதி சிங் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா நிபுணர் அனா லெனா ஆகியோரும் வந்து கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இடம்பெற்றிருக்கின்றது. மாநாடு நடைபெற்ற மண்டபத்தில் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பாவனை பொருட்கள், அவர்கள் விரும்பி சேகரித்த பொருட்கள், அவர்களின் நினைவாக இன்றும் உறவுகளிடம் உள்ள பொருட்கள் ஆகியவையும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தீச்சட்டி போராட்டத்திலும் இன்றைய நாளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த போராட்டம் இன்று காலை 9:30 கிளிநொச்சியினுடைய 155 கட்டை பகுதியில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இந்த காணாமலாக்கப்பட்டோர் தினமான இன்றைய நாளில் வடக்கில் இருந்து வருகை தந்து வளைந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போராட்டத்தின் நடுவில் போராட்டத்தை குழப்பும் வகையிலும் சில அசம்பாவிதங்கள் நடந்ததாக செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். முல்லைத்தீவு குறுந்தூர் விவகாரிக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ரஜமஹா விகாரி வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு அரசு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவையான போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் வழங்குவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இதே நேரம் பொறுப்பான அமைச்சர் கலாநிதி ஹினிதுமா சுனில் செனவி அதனுடைய விகாராதிபதிக்கு கடிதம் மூலமாக அனுப்பி வைத்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் நாட்டில் 50 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் டெங்கு அதி அபாய வலயங்களாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்டில் மட்டும் 9,800 மேற்பட்டவர்கள் டெங்கு நோயால் பாதிப்படைந்திருப்பதாக இலங்கையின் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 இருவரையான காலப்பகுதிகளை பொறுத்தவரையில் 95,174 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதில் மாகாண மட்டத்தில் மேல் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 50,358 நோயாளர்கள் பதிவாகியிருக்கின்றார்கள். அதிக அளவிலான நோயாளிகளாக என்று சொல்லியும் கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது. 9:53

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479 8669 Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060. You are in good hands with Allstate.
5: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
8: MJS கோல்ட் ஹவுஸ்
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
8: MJS கோல்ட் ஹவுஸ்
9: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

நேரம் காலை 10:05 ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றில் இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் விடுஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எஸ்டெஃப்எம் இப்பொழுது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நீங்கள் பின்தொடரலாம். அதே நேரம் யூடியூபில் காணொலிகளாக எஸ்டெஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 4168241212 மின்னஞ்சல் எஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. 20 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருக்க போன்றது என்று, அதே நேரம் நாளைய நாளும் அவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் 22 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 28 ஆக இருக்கும், புதன் 29 ஆக இருக்கும், வியாழன் 26. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கூடிய வெப்பநிலை 22 ஆக இருக்க போன்றது. ஆனால் உணர்நிலை என்பது கிட்டத்தட்ட 27 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்.

ஆரம்பிக்கின்ற தாமதமானது யோக் மில்ஸ் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் கார்டினரை பொறுத்தவரையில் குறிப்பாக ஸ்பெடேனாவிலிருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் ஜேன் ஸ்ட்ரீட் வரையிலும் வெஸ்ட் பவுண்டில் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. கிப்ளிங் கரையில் போரோவனுடைய ஈஸ்ட் பவுண்டிலும் ஒரு மெல்லிய தாமதம் இந்த பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுக் கொள்ளுகின்றது. குறிப்பாக நள்ளிரவின் பின்னர் கிட்டத்தட்ட 4% விலை அதிகரிக்க இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. 10:06 இன்றைய நாளிலும் மலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெளியில் இருக்கின்ற மலையல்ல, உங்களுடைய மனங்களுக்குள் இருக்கின்ற மலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உள்ளிருக்கும் மலை அப்படி என்று சொல்லப்படுகின்ற விஷயம், எப்போதுமே ஒரு விடயத்தை நாங்கள் தூர இருந்து பார்க்கின்ற பொழுது பெருசாக தெரியும், கிட்ட கிட்ட செல்லுகின்ற பொழுது அது ஒரு சிறிய விடயமாக இருக்கும். ஆனால் எண்ணங்களும் அப்படித்தான். நாங்கள் எவ்வளவு தூரம் ஒரு விடயத்தை மிகப்பெரிதாக யோசிக்கின்றோம், அதை ஓவர் திங்க் பண்ணி பெருசாகிறோம், அதே மாதிரி அந்த விடயத்தை சின்னதாகவும் எண்ண முடியும். அந்த விடயத்துக்கான சொல்யூஷனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எனவே உங்கள் மிகப்பெரிய மலை உங்களுக்கு முன்னால் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது. எங்களை தடுத்து நிறுத்துகின்ற விடயங்கள் எங்கள் பின்னால் இருக்கின்ற அல்லது நாங்கள் மாட்டுப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள், இந்த சிச்சுவேஷன்ஸ் அல்ல. சில நேரங்களில் நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுகின்ற வாக்கியம் இருக்கின்றது, என்னால் முடியாது, நான் இதுக்கு தயாராக இல்லை, இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனம் சொல்லும் வார்த்தைகள் தான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மலையாக இருக்கின்றது, எங்களை தடுத்து நிறுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. சில நேரங்களில் இவ்வாறு சொல்லுகின்ற விடயங்களுக்கு பதிலாக இன்னொரு கோணத்தில் அதை அணுக வேண்டும். ஒரு மலையை பார்க்கின்ற பொழுது சில வேளைகள் அந்த மலை வந்து மிகப்பெரிய உயரமாக இருக்கும். ஆனால் அந்த மலைக்கு அருகில் அதனுடைய அடிவாரத்துக்கு சென்று நாங்கள் முதல் அடியை முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கின்ற பொழுது நாங்கள் நினைத்ததை விட அந்த மலையினுடைய உயரம் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதை நாங்கள் மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்துக் கொள்வோம். வாழ்க்கை அப்படித்தான். நாங்கள் பயப்படுவது நடக்காத விடயங்களை பற்றியல்ல, நடக்கக்கூடும் என்று நினைக்கும் எங்களுடைய கற்பனைகளை பற்றி. மனம் எல்லையை வரைந்தாலும் நம்பிக்கை அந்த எல்லையை அழிக்க ஆரம்பிக்கின்றது. நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நேற்று முடியவில்லை என்பதால் இன்று முடியாது என்று அர்த்தமில்லை, இன்று பயமாக இருக்கின்றது என்பதால் நாளையும் இதே மாதிரி ஒரு மலையில் இருப்போம் என்பது இல்லை. ஆகையால் உங்கள் வாழ்க்கையின் மலையை வெளியில் தேடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் என்னால் முடியாது என்ற அந்த மலையில் முதலில் ஏற ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் அதனுடைய உச்சியை அடைந்த பிறகு நீங்கள் எதிர்கொண்ட உலகம் சிறியதாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கலாம். மலை எவ்வளவு உயரம் என்பது முக்கியமல்ல, அதை ஏற முடியும் என்ற உங்கள் மனம் நம்புகின்ற தருணம்தான் உங்களுடைய முதல் வெற்றி என்பதைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரிட இன்ட்ரஸ்ட்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகையும் வாங்கலாம். தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி செய்தாரமில்லை. அத்தோடு கோல்ட் கோயின் அன்பளிப்பை போது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 10:13 சைப்ரஸில் இருந்து சென்ற 270 பேருடன் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. தெற்கு பகுதியை துருக்கிய ஆக்கிரமித்திருக்கின்றது. மத்திய தரைக்கடலில், குறிப்பாக இந்த வடக்கு சைப்ரஸில் உள்ள கைரேனியா என்ற நகரில் இருந்து துருக்கியின் டாசு என்கின்ற நகருக்கு இன்று பயணிகள் படகு ஒன்று புறப்பட்டிருக்கிறது. 270 பேர் இந்த பயணிகள் படகில் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைரேனியாவில் இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த இந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. படகில் பயணித்த பயணிகள் கடலில் விழுந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் மீட்புக் குழுவினர் இதில் தத்தளித்தவர்களை மீட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டாலும் இதில் சிலர் உயிரிழந்திருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் ஊடகங்கள் தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் 23 பேர் இதில் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்கள் தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக துருக்கி குறிப்பிட்டிருக்கின்றது. ஐஸ்லாந்து மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வது குறித்த ஒரு வாக்களிப்பு இன்றைய நாளில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் 52.8% வீதமானவர்கள் வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்து இவ்வாறு மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருகின்ற விடயத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்போது இடம்பெற்று வருவதாக ஐஸ்லாந்தினுடைய செய்திகள் குறிப்பிடுகின்றன. நேபாளத்தில் இடம்பெற்றுக் கொண்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 788 பேர் உயிரிழந்திருப்பதாக இப்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளக போலீசாருடைய தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இன்னமும் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த போர்டர், சீனாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான அந்த போர்டரில் வந்து காணாமல் போயிருப்பதாக சீன அரசாங்கமும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் கிட்டத்தட்ட 900 பேர் வந்து வேர்க்கர்ஸ் வந்து காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட அவர்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது இந்த ஹைட்ரோ பவர் மின்சார தடையும் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த புதன்கிழமையின் பிற்பாடு இதன் காரணமாக வந்து வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கின்ற பணியில் வந்து சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். 10:15

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1 $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, the best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
7: லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 6475322564. LegacyLearningHub.ca.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

10:30 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றிலே வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூரன் இருக்கின்றோம். ஈரான் தொடர்பான புதிய செய்திகளை பொறுத்தவரையில், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இந்த ஈரானுடைய நேவி, குறிப்பாக அவர்களுடைய நேவியினுடைய கப்பல்களும் சரி, அல்லது நேவியினர் இந்த காத்திருந்த நேவி அனைவரும் வந்து இறந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ஈரானுடைய இந்த IRIB என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய படை அதே நேரம் வந்து ஈரான் ஊடகங்களை இப்பொழுது தெரிவித்திருக்கின்றன. அவர்களுடைய கப்பல்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, அதே நேரம் ஈரானுடைய நேவி படை வந்து தொடர்ந்தும் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கின்ற மொஷபா ஹிமீனி அவர்கள் வந்து உடனடியாக முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மக்களினுடைய எதிரியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் லெபனானின் தெற்கு பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அயாட்டல் ஜபால் மற்றும் பியா ஜஹூன் ஆகிய தெற்கு பகுதியில், லெபனானில் இருக்கின்ற தெற்கு பகுதியில் வந்து இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக லெபனானுடைய அபிஷியல் நேஷனல் நியூஸ் ஏஜென்சி வந்து இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றது. சவாய் கிரகத்தினுடைய மேற்பரப்பில் வந்து இப்போது ஒரு புதிய தெளிவான காட்சியை நாசா வெளியிட்டிருக்கின்றது. நாசா இதை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தோடு ஒரு வண்ணப்பதிப்பாக இதை வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பால்ப்ரீன் பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு 360 degree பெனோராமா வீடியோ காட்சியைத்தான் இப்பொழுது நாசா வெளியிட்டிருக்கின்றது. பெர்சவரன்ஸ் அண்ட் ரோவர் என்ற விண்கலம் இந்த ஆய்வுக்காக சென்றிருந்தது 2025 மே மாதம் 26 தேதி. அதில் 96 தனித்தனி படங்களை இணைத்து இந்த வடிவத்தை எடுத்து மிக துல்லியமான ஒரு காட்சிகள், சவாயின் பாறை, நிலப்பரப்பு, மணல், அலைகள் அப்படி என்று சொல்லி அதனுடைய குன்றுகளை வந்து இப்போது நாசா வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பழங்கால நுண்ணுயிர் வாழ்க்கைக்கான ஆதாரங்களை நாசா சவாயில் தேடி வருகின்றது. தற்போது ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பால்ப்ரீன் பகுதி சவாய் கிரகத்தினுடைய பழமையான நிலப்பரப்புகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லி நாசா விஞ்ஞானிகளும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775 KMBusiness.ca
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401
3: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
6: பாட்டுக்கு பண்பலை, 102.7.

10:44 நிமிடம் ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றிலேயோர் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த லேக் ஒன்டாரியோவினுடைய பெயருக்கான பெயர் பலகை ஒன்றை நேற்றைய நாளில் ஒன்டாரியோவினுடைய மாகாண முதல்வராக இருக்கின்ற டக்வுட் அவர்கள் வந்து திறந்து வைத்திருந்தார். இப்போது அமெரிக்காவில் இருக்கின்ற கூகுள் மேப்பை பொறுத்தவரையில் அவருடைய இந்த US Geography Names Information System ஆக இருக்கின்ற GNIS-ஐ பொறுத்தவரையில் இந்த கூகுள் மேப்பில் வந்து நேற்றைய நாளில் வந்து இந்த லேக் ஒன்டாரியோ லேக் அமெரிக்கா என்றே காண்பிக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எவ்வளவுதான் பேர் மாற்றினாலும் அது லேக் ஒன்டாரியோ தான் அப்படி என்று சொல்லி நேற்றைய நாளில் இதற்கான ஒரு பேர் பலகை வந்து திறந்து வைக்கப்பட்டமையும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வினோனா ஒன்டாரியோ பகுதியில் தான் இதற்கான லேக் ஒன்டாரியோ சைனை வந்து நேற்று சனிக்கிழமை ஒன்டாரியோ பிரிமியர் டாக்வுட் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். மத்திய தேர்தல் இடைத்தேர்தல் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 3 இடங்களுக்காக BC, ஒன்டாரியோ, குபெக் ஆகியவற்றுக்கான இந்த தேர்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குபெக் அதே நேரம் ஒன்டாரியோ, BC ஆகிய இடங்களில், நோர்த் வான்குவர், கெப்லோனா அதே நேரம் வந்து பீச்சஸ் ஈஸ்ட் யோக் பகுதியிலும், குபெக்கை பொறுத்தவரையில் லெஃபோர்ட் ஆகிய இடங்களிலும் இந்த தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது இடைத்தேர்தலாக. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் குறிப்பாக ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைய காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே திங்கட்கிழமை நாளைய நாளில் இந்த 3 இடங்களுக்குமான தேர்தல் இடம்பெறும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் ஃபீபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இடம்பெற்று முடிந்திருக்கின்றன. இதன் காரணமாக இப்போது கனேடிய புள்ளிவிரல் திணைக்களத்தினுடைய தரவுகளின் அடிப்படையில் வந்து இந்த உலகக்கிண்ண போட்டிகள் இங்கே இடம்பெற்றதன் காரணமாக ஜூன் மாதம் அளவில் கிட்டத்தட்ட 7% வந்து கனடாவினுடைய பொருளாதாரத்திலும் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஆக இருக்கலாம். இனிய விடயங்களை கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது இது சார்ந்த டூரிசம் சார்ந்த சில தொழில்துறைகளில் வந்து முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. ஜூன் மாதம் அளவில் மே மாதத்தோடு ஒப்பிடுகையில் என்று சொல்லி கனேடிய புள்ளிவிரவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது.

சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி நிறைவுக்கு வருகிற நேரம் வந்திருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சுரேகா காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என் நண்பருடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: என்னமா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவசன் முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9086-56-56-416-906-9086-56-56.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
9: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
8: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
11: ஈஸ்ட் எஃப்எம்

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: பாட்டு
9: எல்லாமே இருக்கு.

0: நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன், ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கிறேன்.
0: அது இந்த வெதர் அப்படிங்கிறதுக்காக நாங்க வீக்கெண்ட்ல டல்லா இருக்க கூடாது. நாங்க எப்பவுமே வீக்கெண்ட்னா சந்தோஷம் தான், ஃபுல் வைப்ல தான் இருப்போம்.
1: அது நாங்க ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டே இருப்போம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டு எப்படி நீங்க டல்லா சொல்லலாம்? அப்படிலாம் சொல்லப்படாது,
1: அது உண்மைதான்.
0: நாங்க என்னதான் டல்லா இருந்தாலும் வெதர் அப்படியே கொஞ்சம் அந்த அமுக்குமா அப்படிலாம் இருந்தாலுமே மந்தாரமா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிளேன் டீயை குடிச்சுக்கொண்டு, ஒரு டீ காஃபியை குடிச்சுக்கொண்டு வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டு அப்படியே பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் தானே வந்துடும்.
1: நிச்சயமா.
0: அதுவும் குறிப்பா நாங்களும் இப்பொழுதிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகிறோம். வளமை போலவே இன்றைக்கும் ஒரு பிரபலத்தை அழைத்து வந்து அந்த பிரபலம் பற்றிய தெரிந்த விடயங்கள், தெரியாத விஷயங்கள், அழகழகான பாடல்கள் என்று சொல்லி இரண்டு மணித்தியாலங்கள், அதுவும் இன்றைய ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக யாரை கூட்டிட்டு வர போறோம்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இரண்டு மணித்தியாலமுமே நீங்க வந்து ஒரு வைப் கிங்கை தான் நாங்கள் கூட்டிட்டு வரப்போம் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிகழ்ச்சிகளை istfm.co.com கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7,
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, istfm 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: வெளியே காலையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் நீங்க சொன்னது போலவே கொஞ்சம் அந்த மப்பு மந்தாரமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழையுடன் கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. தற்போதைய வெப்பநிலை 19°C, 24 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முழு நாளுமே ஒரு மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தான் எதிர்கூறப்பட்டு. இன்று மதிய பொழுதில் 23°C, உணர்நிலை 27 இருக்க போகின்றது. 1 mm மழைக்கான சாத்தியக்கூறுகள் எதிர்கூறப்பட்டிருக்கிறது. மாலை வேளையில் 21°C, 24 உணரப்பட போகின்றது. இரவு பொழுதுகளில் 19°C ஆக இருக்க போகிறது. முழு நாளுமே ஒரு மழையுடன் கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்க போகிறது. சரி, இப்ப நாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்தோம்னு சொன்னா இரண்டு மணித்தியாலங்கள் முதல் சொன்னது போலவே ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் ஒரு பிரபலத்தை அழைத்து வரப்போகிறோம். அந்த பிரபலம் யாருன்னா நாங்க சாதாரணமா சொல்லிட மாட்டோம் சுரேகா.
1: நாங்க அடித்தடியா தான் சொல்லுவோம்,
0: அடித்தடியா அந்த ரெட் கார்பெட் என்ற வார்த்தைக்கு பிரகாரமா நாங்க வந்து ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு ஒரு அவரை பற்றிய ஒரு விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு தான் நாங்கள் ஒரு காணொலியோடு தான் அவரை பற்றி ஆரம்பிக்க போகிறோம். எனவே பார்க்கலாம் யாரோடு நாங்கள் இன்றைய ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை அழைத்து செல்ல போகிறோம் என்று சொல்லி. எனவே தொடர்ந்து மணிந்திருங்கள் 1 வரைக்கும் இஸ்எஃப்எம் வானிலையில் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.
2: ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான்.
3: இந்த யுகத்தை தன் இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் யுவன் சங்கர் ராஜா சினிமாவில் தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்து தனது வெற்றி பயணத்தில் 25 நிறைவு செய்து 26 அடியெடுத்து வைத்துள்ளார். கடந்த 25 நல்ல பாடல்களை பிரித்தால் இவருடைய பாடல்களே அதிகம் இருக்கும். காலத்தை வென்ற பாடல்கள் வரிசையில் யுவனுடைய பல பாடல்கள் இடம் பிடித்திருக்கும். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வரிசை கட்டி காத்திருந்த இசையமைப்பாளர்களில் இவரும் ஒருவர்.

0: ஆராரிராரோ என முதன் முதலில் தாய்க்கு தாலாட்டு பாடியவர். ஆனந்த யாழையான் ஒரு குழந்தையை தெய்வீகமாக வர்ணித்தவர்.
1: அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி.
0: தங்களின் ரசிகர்களை பின்னணி இசையால் திருப்திப்படுத்த இவனால் மட்டும்தான் முடியும் என்று இன்றும் கூறும் கதாநாயகர்கள் பலர்.
2: துளுதெலுமைங்கிற படம்லாம் ஆல் அட்ரஸ் தெரியாத ஒரு 6 யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஒரு புது முகங்களை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்தது அவருடைய இசை.
0: இசையமைப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் இவரின் பங்கு மிக முக்கியமானது. யுவனின் பிறப்பும் பின்னணியும் எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் இவரின் திறமையும் பெருமையும் சற்று மறைமுகமாகவே இருக்கிறது. 1979 August 31 பிறந்த இவர் 16 வயதிலேயே தனது இசை பயணத்தை தொடங்கி

0: ஆண்டுகளில் 100 படங்களுக்கு மேல் இசையமைத்த யுவன் முதல் 2 படங்களில் இவரின் இசை பெரிய வரவேற்பை பெறவில்லை. இவரின் பாடல்களையும் இவரின் படங்களையும் தனித்தனியே விவரிக்க அவசியம் ஒன்றுமில்லை. இவரின் ஒவ்வொரு பாடல்களும் தனித்தன்மை வாய்ந்ததாகும். தற்போது சில பாடல்கள் இணையத்தில் வெளியாகி குறைந்த நாட்களிலேயே பல மில்லியன் பார்வையாளர்களால் கொண்டாடப்படுகிறது. ஆனால் பல ஆண்டுகள் கொண்டாடப்படும் பாடல்கள் யுவனின் பாடல்கள். தமிழ் திரைப்படத்திற்கும் இசைத்துறைக்கும் ஹிப்ஹாப் இசையை அறிமுகம் செய்து வைத்தவர். தமிழ் திரையுலகில் முதன் முதலில் ரீமிக்ஸ் கலாச்சாரத்தை தொடங்கி அதனை பிரபலப்படுத்தியவர் யுவன். 2006 ராம் படத்தின் இசைக்காக சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விருதை வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமைக்குரியவர். 2006 மற்றும் 2010 இரண்டு தமிழக மாநில திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார்.
1: போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தம் இல்லை.
0: விருதுகளுக்காகவே வியர்வை சிந்தியவர்களுக்கு மத்தியில் தன் வியர்வை துளிகள் ஒவ்வொன்றையும் விருது என கருதியவர் இவர். இசையை உயிராய் நேசிக்கும் யுவன் சங்கர் ராஜாவின் தன் சிறுவயது கனவு என்பது ஒரு பைலட் ஆவதுதான். இசை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆரம்பத்தில் இவருக்கு இசை மீது அவ்வளவு ஈடுபாடு இல்லாதவராகவே இருந்தார். ஆனால் இந்த யுகத்தை யுவனும் இசையால் நிரப்ப வேண்டும் என்பது கடவுளின் ஆசியும் தெய்வமாயிருந்த தன் தாயின் வற்புறுத்தலும். இதுவே யுவனை இசை உலகத்திற்கு அழைத்து வந்தது. யுவன் சங்கர் ராஜா தனது பள்ளி படிப்பை சென்னை செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 10 வரை படித்தார். தன் தாயின் வற்புறுத்தலால் ஜேக்கப் மாஸ்டரிடம் இசையை கற்றுக்கொள்ள தொடங்கினார். பிறகு லண்டனில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியுடன் இணைந்து சென்னையில் உள்ள மியூசி மியூசிக்கலில் சேர்ந்து பியானோ பயின்றார் யுவன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இசைக்குள் நுழைந்த இவர் கொஞ்ச நாளிலேயே இவருக்குள் இசை நுழைந்ததென்றே கூறலாம். அதற்கு சிறுவயதில் இருந்தே இசையோடு வாழ்ந்ததுதான் காரணம். இரண்டாயிரத்து 2001 காலகட்டங்களில் இவரின் ஒரு படம் வெளியானால் அதில் ஏதாவது ஒரு பாடல் இளைஞர்களின் தேசிய கீதமாகும். அப்படி ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு தேசிய கீதம் இருக்கும். அந்த அளவிற்கு இவரின் இசை இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என எல்லோரையும் ஒரே மாதிரியாக பாதித்தது. யார் இவர்? இளையராஜாவின் மகன் அல்லவா? புலிக்கு பிறந்தது எப்படி பூனையாகும்?
2: பள்ளி

0: இவன் இருக்க எவன் வருவான் என கோடம்பாக்கம் முணுமுணுத்தது. 2000 நடுப்பகுதியில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இசையமைப்பாளரானார்.
1: அப்பா வந்து மியூசிக்ல இவ்வளோ பண்ணி வந்தாங்க. ஏன்னா அவங்க கிட்ஸா நாங்கள் இருக்கும் போதே அதை டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு டீப்பான ஒரு தாட் எப்பவுமே மனசுல இருந்துகிட்டே இருந்தது.
0: நிதானமாய் தன் இசையில் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் 2015 தனது சொந்த இசை லேபிளான யூவன் ரெக்கார்ட்ஸை உருவாக்கினார். அதோடு 2017 ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் யுவன். 2014 யுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யுவன் சங்கர் ராஜா என்ற தனது பெயரை அப்துல் ஹாலி என்று மாற்றிக்கொண்டார். அதோடு 2015 ஜனவரி 1 ஜஃப்ரூன் நிஷா என்ற இஸ்லாம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2016 ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது அப்போது பேசும் பொருளாக மாறினாலும் இவரின்

0: இசை பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு இவரின் இசைதான் காரணம். இதனாலேயே இளைஞர்கள் யுவன் சங்கர் ராஜாவை யூத் ஐகான் என்று அழைத்தனர். இவரது இசைப்பயணத்தில் பல மேடு பள்ளங்களை சந்தித்தாலும் எப்போதும் சினிமா உலகிலும் தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் இவருக்கென்று ஒரு தனி இடம் எப்போதும் இருக்கும்.
1: நினைத்து நினைத்து பார்த்தேன் தேவதை கண்டேன்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே கார்ல போகும்போதெல்லாம் வந்து கண்ணீர் வரும். நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், இவன் கிட்ட போன் பண்ணி உன் கை எங்க இருக்கு நான் மொத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு.
0: இசையாய் இளைஞர்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யுவன் தனது 25 ஆண்டு கால சினிமா பயணத்தை வெற்றிகரமாக முடித்து 26வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். இந்த வெற்றி பயணம் 50-75 என தொடர வேண்டும் என்றும் இசை உலகில் சிகரம் தொட்டு இந்த தமிழனை இவ்வுலகம் கொண்டாட வேண்டும் என்றும் சினி உலகம் வாழ்த்துகிறது.
2: 100 படத்தை பார்த்து விட்டு இன்னைக்கு பண்றீங்க, அது மாதிரி 100 படம் ஹீரோ பண்ணியிருக்காங்க. நீ ஒரு ஹீரோ இன்னைக்கு உதாரணம் சொல்லிக்க 50 ஹீரோ மாதிரி கிட்டு கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஹீரோ காலேஜ் கிடச்சோடனே அவங்க ஒரு மாயை அவர் அப்படியே முழுக்க முழுக்க எல்லா ஃப்ரேம்லையும் மா ஹை ஸ்பீட் ஷாட்டு எல்லா திரும்புறது எல்லாமே ஹை ஸ்பீட் போட்டு ஒரு ரசிகர்.
3: யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷலாக இன்றைய ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலிக்கப் போகிறது. 1 மணி வரைக்கும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவினுடைய ஏராளமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியாகத்தான் இன்று இருக்கப் போகின்றது. அதுவும் குறிப்பாக யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவர் ஒரு தலைமுறையின் காதல், வலி, தனிமை, நட்பு, கொண்டாட்டம் என்று சொல்லி இவை எல்லாவற்றுக்கும் ஒரு இசை கொடுத்த ஒருவரை பற்றிய நிகழ்ச்சியாக, அது மட்டுமில்லாமல் இசையமைப்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுடைய பாடல்களில் ஏராளமான, அதுவும் அந்த கிட்ஸன்ஸ், அதாவது ஒரு ஒரு தலைமுறையே வந்து வாழுகின்ற ஒரு இசையமைப்பாளராக, கொண்டாடுகின்ற ஒரு இசையமைப்பாளராகத்தான் யுவசங்கர் ராஜா இருக்கின்ற.
4: நிச்சயமா அவருக்குன்ற ஒரு தனி ஒரு இசை உலகத்தையும் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றா காதல் பாடல், அதுவும் ஸ்பெஷலாக காதல் தோல்வி பாடல்கள் வந்து உருகி உருகி கேட்கிறது வந்து அநேகமாக இந்த யுவன் சங்கர் ராஜாவின் இசையில தான் வந்திருக்கும். தனக்கென்றே ஒரு தனி பாணியை வந்து உருவாக்கி வச்சிருந்தார். ஒரு பாடலை வந்து நாங்கள் கேட்கும் போது இது வந்து யுவன் மியூசிக்கா தான் இருக்கும் சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய ஒரு சிக்னேச்சரை வந்து அதுல வந்து பதித்து வைத்திருப்பார்.
3: அதுவும் எப்படி வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கலாம், எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ், ஹிப் ஹாப், ஃபோக், மெலடி என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்த ஒரு ஆல்பமாகத்தான் இவர் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஆல்பம் எப்பயுமே இருக்கும். இப்படி ஏராளமான விஷயங்கள் ஒரு தலைமுறைக்கு எப்படி இவரை இவ்வளவு பர்சனலாக பிடித்திருக்கின்றது என்றெல்லாம் நிறைய கேள்வி இருக்குது. அதற்கான பதில் எல்லாம் நாங்க சொல்ல போறோம்.
4: எனவே ஒன்றொன்றா
3: சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் இசையின் தந்தை என்று கூட சொல்லக்கூடிய மேதையினுடைய இசை இளையராஜாவுடைய மகனாக இருக்கிறார். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு இருந்திருக்கும். அவருக்கு இந்த இசை உலகம் புதிதானது அல்ல, ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்னதான் தந்தை இளையராஜாவாக இருந்தாலும் அவருக்குன்ற ஒரு அடையாளத்தை வந்து
4: உருவாக்கியிருக்கிறார். அநேகமானோருக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து அமையவில்லை. அப்படி இருந்தாலும் கூட இவர் இளையராஜாவின் மகனை தாண்டி தனக்கென்று இது யுவனின் இசைதான் அப்படின்னு சொல்லி
3: சொல்லக்கூடிய
4: அறியக்கூடிய அளவுக்கு தனக்குன்ற ஒரு தனி பாணியில வந்து இசையமைத்திருக்கின்றார் யுவன் சங்கர் ராஜா.
3: எனவே இப்படி ஏராளமான யுவன் சங்கர் ராஜா பற்றிய விவரங்களை பார்க்க போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் அவர் பிறந்த நாளை கொண்டாட போகிறார். அவருக்கு ஒரு அட்வான்ஸ் விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் 2 மணித்தியாலங்கள் அவருடைய பாடல்கள் மட்டுமே ஒழிக்கப் போகின்றது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.

0: எப்பொழுதும்
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
7: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
8: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
9: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 11:28 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். யுவன் சங்கர் ராஜா ரெட் கார்பெட் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்தும் பயணிப்போம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மெட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 Finchdene Square, ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் Largest Furniture Warehouse Clearance Sale.
0: தந்தை வந்து எப்பவுமே ஒரு மியூசிக் டிரெக்டர் அப்படியா இருக்கும் போது மகனுக்கு வந்து நிபாஜினி அந்த வாய்ப்பு வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஆனா அது வந்து அப்படி பிளான் பண்ணி வந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. யுவன் வந்து 16 வயசா இருக்கும் போது அவருக்கு வந்து தன் சொந்த முயற்சியில வந்து அவர் வந்து சில இசையை வந்து கம்போஸ் பண்ணி வைத்திருந்திருக்கிறார். இது வந்து பார்த்த இயக்குனர் டி சிவா என்பவர் வந்து என்ன செய்திருக்கிறார், ஓகே நாம ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அரவிந்தன் அப்படின்ற படத்துக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு ட்ரெய்லருக்கு வந்து இசையமைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறார். அதையும் வந்து நம்முடைய யுவன் சும்மா விட்டுருப்பாரா? இல்லை, 16 வயதுலேயே தன் திறமையெல்லாம் போட்டு ஒரு அடிதூள் கிளப்பியிருப்பார். அதை வந்து பார்த்த டி சிவா என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இது வந்து எனக்கு திருப்தியாக இருக்கு, நான் வந்து அந்த முழு படத்திற்குமான இசையமைக்கிற பொறுப்பையும் வந்து உமக்கே தாரன் அப்படின்னு சொல்லி யுவனுக்கு வந்து அந்த ஒப்படைத்திருக்கிறார். அது அந்த டைம்ல வந்து யுவனுக்கு வந்து வெறும் 16 வயது தான் அப்படின்னு சொன்னா நம்மளாலே நம்ப முடியல. ஆனா அதுதான் உண்மை.
1: 16 வயதுலேயே அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அதையும் தாண்டி அதுக்கு பிறகு பூவெல்லாம் கேட்டுப்பார், ரிஷி, உனக்காக எல்லாம் உனக்காக போன்ற படங்கள், ஏராளமான படங்கள் வந்திருக்கிறன. அதையும் தாண்டி அவரை தேடிக்கொண்டிருந்த தருணமும் கூட ஏராளமாக நடந்திருக்கிறது. அதையும் தாண்டி 30 வருஷமா 190 படங்களுக்கு மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து 1000 பல்லாயிரக்கணக்கான பாடல்களையும் இசையமைத்திருக்கின்றார் யுவன் சங்கர் ராஜா. இப்படி அவரை பற்றிய ஏராளமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசையை கொண்டாடக்கூடிய யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
1: என்ன வந்து எல்லாரும் இல்ல யுவன் போனா படம் ஓட மாட்டேன் அப்படின்ற ஒரு மித்துல நம்ம சினிமால ஒரு சென்டிமெண்ட் ஒண்ணு வந்துரும்ல அந்த மாதிரி வச்சு. ஹேண்டில் இன் அந்த டைம்ல ஐ யூஸ் டு சிட் அண்ட் கிரை, வாட் வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நல்லா தானே பண்றேன், என்ன ஏ எதனால இது வந்து இதாவல, படம் ஓடலன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ரேண்டமா அப்படியே இருந்துட்டேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஐ வாஸ் ஐ நோ ஐ வில் கெட் மை பிரேக். பட் கரெக்டா அஜித் சார் வந்து யுவன் இந்த படம் நீ தான் பண்ற அப்படின்னாரு. அவரே வந்தார் வீட்டுக்கு, வந்து ஐ வாண்ட் மீட் யூ அப்படின்னு சொல்லி வந்தார். வந்துட்டு I'm giving you a film, you have to do your best. அது எனக்கு வந்து ஒரு பூவெல்லாம் கேட்டு பார்க்கப்புறம் ஒரு 3 to 4 years எனக்கு எந்த படமுமே கிடையாது.
2: ஆனால் பூவெல்லாம் கேட்டு பாரு நல்ல ஆல்பம் தானே.
1: ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் 3 to 4 years கேட்டு பாரு படம் அந்த டைமில் சரியாக போகல,
2: படம் பெருசாக போகல.
1: ஸோ அதுக்கப்புறம் 3 to 4 years ஐ வாஸ் நத்திங். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தீனா வந்து மாட்டுது, தீனாவோட துள்ளுவது எளிமையும் வந்துச்சு. So, from there, it's just a way to go.
2: Deena, Thulluvadha, Ilamai. Rendukum, idu onnu,
1: yeah, yeah.
2: Idu onnu. Okay, breakthrough, alladhu vandhu oru comeback ingiradhu Deena. Neenga Thulluvadha, Ilamai, enga rank pannuvinga? Ena idhula dinakku, dinakku, dinakku, dinakku. And the beat vandhu, yeah. That, ippo engayadhu TV la odaila, takkun adhu oru idhu kudukum. Adhilirundhu cut panna, and the... ஒரு யுவன் ஒரு ஒரு தொலைஞ்சு போன இடத்துல இருந்து ஒரு சத்தம் வரும்ல, அந்த யுவன் வந்து அங்கதான் அந்த துல்வதான் ஆரம்பிச்சு. அது ஒரு கல்ட்டுன்னே சொல்றாங்க. செல்வராகவன், யுவன், நாமுத்துக்குமார், என்ன சொல்ல போனா செல்வராகவன் யுவனுக்குள்ள ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி, அது ஒரு கல்ட்டாவே பில்டாச்சு. ஹவ் இட் ஹேப்பன்?
1: பிகாஸ் ஹி நோஸ் வாட் ஐ கேன் டெலிவர் அண்ட் ஐ நோ வாட் ஹி வாண்ட்ஸ். திஸ் இஸ் தி பேசிக் கெமிஸ்ட்ரி தட் வி போத் ஹேவ்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கமன் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving, மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: பதினொரு மணி 50 நிமிடம். யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட்டுடன் இணைந்திருக்கின்றோம்.
1: யுவன் சங்கர் ராஜா என்று சொல்லும் பொழுது ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம். அதுவும் குறிப்பா அவர் படங்களுக்கு இசையமைத்து நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 1999 இவர் வந்து பிளாஸ் என்ற ஒரு தமிழ் பாப் ஆல்பமே உருவாக்கி இருக்கிறாராம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ட்ராக்ஸ் இருந்திருக்கின்றன. இது ஒரு திரைப்பட சவுண்ட் ட்ராக்ஸாக இருக்கவில்லை, தனியாக உருவாக்கப்பட்ட இந்த பாப் மியூசிக் ப்ரொஜெக்டாக இருந்திருக்கிறது. குறிப்பாக இதில் கமல்ஹாசன், உன்னிகிருஷ்ணன், நித்யஸ்ரீ மகாதேவன் போன்ற முன்னணி பாடல்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், திரைப்பட இசையமைப்பாளராக முழுமையாக நிலை பெறுவதற்கு முன்பே தனக்கென ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்கல் ஐடென்டிட்டியை உருவாக்க வந்து இவர் முயற்சித்ததுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது.
0: இன்னும் யுவன் சங்கர் ராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் பாடல்களில் வந்து காதல் இருந்தாலும் கூட அது பெரும்பாலுமே ஒரு ஹாப்பி ரொமான்ஸான ஒரு பாடல்களாக இருந்தது இல்லையா? ஆனால் அப்படியும் இருந்திருக்கு. ஆனால் அநேகமான பாடல்கள் வந்து காதலிக்க முடியாத நிலை, பிரிவு, ஒருதலை காதல், சொல்ல முடியாத உணர்வு, ஒருவர் இல்லாத வெறுமை, இவ்வாறான ஒரு எமோஷன்ஸை வந்து
1: இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கூட குரல்லையே கேட்குது.
0: ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி காதல் தோல்வி வந்து பெயர் பெற்றவர் அப்படின்னு சொன்னா யுவன் சங்கர் ராஜா தான். யாரை கேட்டாலுமே காதல் தோல்வி அல்லது ஒருத்தரை வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உடனே யுவன் சாங் வந்து நாங்க போட்டுட்டு அதை ஃபீல் பண்ணி அந்த லைஃப்ல வந்து அவரை ஒரு ஆளாகவே நாங்க நினைச்சு கொள்வோம்,
1: ஒரு பாட்டாகவே நினைச்சு கொள்வோம்.
0: ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரியான பாடல்களை வந்து அவர் நமக்கு தாரதுல வந்து மிக பெரும் பங்களிப்பை வந்து அவர் ஆற்றி இருக்கின்றார்.
1: அது மட்டும் இல்லாமல் அப்படி எல்லாம் நீங்க அந்த காதல் தோல்வி, இந்த காதல் பாடல்கள் சொல்லும் பொழுது செல்வராகவன் யுவன் கூட்டணி பற்றி கட்டாயம் பேசியாகும். செல்வராகவன் இயற்றிய படங்களில் கதாபாத்திரங்களின் மனநிலை மிகவும் முக்கியமான ஒரு இதாகத்தான் இருக்கும். அதில் அந்த மனநிலையை மியூசிக் மூலம் வெளிப்படுத்துவதில் யுவன் வந்து முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார். குறிப்பாக காதல் கொண்டேன், செவஞ்சி ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை போன்ற படங்களில் அந்த பாடல்கள் மட்டுமல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கூட கதையின் வந்து அந்த இமோஷனல் லேயராக இருந்ததுன்னு தான் சொல்ல வேணும். இதனால் இந்த கூட்டணியும் கூட தமிழ் சினிமாவின் நினைவில் நிற்கும் ஒரு டிரெக்டர் கம்போசர் கொலபரேஷன் ஒன்றாக மாறியதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுப்பேட்டை படத்தை பற்றி பேசும்பொழுது கூட அது கேங்ஸ்டர் வேர்ல்டை மையமாக கொண்ட படமாக தான் இருக்கிறது. சாதாரண கமர்ஷியல் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போதாது என்பதை யுவன் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரல் சவுண்ட்ஸ் மற்றும் அட்மாஸ்பரிக் எலிமெண்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டு பேங்காக்கில் ஆர்கெஸ்ட்ரா தொடர்பான ரெக்கார்டிங் பணிகளும் நடைபெற்றிருக்கின்ற இந்த புதுப்பட்டை படத்திற்கு இந்த முயற்சி படத்தின் டார்க் வேர்ல்டை மியூசிக் மூலமாக உருவாக்க உதவியிருக்கிறது. இப்படி ஏராளமான புது புது என்ன சொல்றது ஆராய்ச்சியில், மியூசிக்கல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் தான் யுவன் சங்கர் ராஜா. இப்படி அவருடைய ஏராளமான பாடல்களும் இருக்கின்றன. எனவே தொடர்ந்து மனிதர்கள் அவரை பற்றி மேலதிக விவரங்களை நாங்கள் பேசுவோம்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன்டாக்ஸ்.ca.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
5: 7 Avenue, Unit C, Scarborough.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: 12:05 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாடல், இந்த ஆனந்தயாலை பாடல் பத்தி பார்க்கும்போது சுரேகா, அதுவும் நாங்கெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த காதல் தோல்வி, காதல் வலி, இமோஷனல் என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தோம் யுவன் சங்கர் ராஜா பாடல்கள்ல. அவர் அது மட்டும் இல்லை, எல்லா உறவுகளையுமே முன்னிலைப்படுத்துற மாதிரி பாடல்கள் நிறைய யுவன் சங்கர் ராஜா இயக்கத்துல பாடல்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு உதாரணமானதான் இந்த பாடல், ஒரு அப்பா பற்றிய ஒரு அழகான பாடல்.
1: இன்றைக்குமே வந்து குடும்பங்கள் வந்து அப்பா மகள் பாசம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இந்த பாடலும் வந்து கண்டிப்பா
0: இடம் பிடிக்கிற பாடலா இருக்கிறது. எனவே இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது, தொடர்ந்து முனைந்திருங்கள். யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.
1: வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 21 டிகிரி செல்சியஸ், 24 உணர இருக்கின்றோம். இன்றைய பொழுது முழுவதுமே ஒரு மழைக்குரிய பொழுதாகவே இருக்க போகின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.CE ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: யுவன் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. யுவன் என்றாலே அர்பன் மாடர்ன் எலக்ட்ரானிக் மியூசிக் என்றுதான் பலர் நினைத்த காலத்துல பாத்தீங்கன்னா பருத்திவீரன் படம் வந்தது. பருத்திவீரன் படம் மூலம் வந்து அவர் பயன்படுத்திய அந்த ஃபோக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், கிராமிய இன்ஸ்ட்ரூமெண்ட்

0: எக்ஸ்பெரிமெண்ட், அது ஆராய்ச்சியில் ஈடுபடுறவர் தான் யுவன்.
1: இந்த நேரமும் இசையை பற்றியே யோசிச்சு கொண்டிருப்பாரு.
0: அதுக்கு தான் இப்படி அந்த அர்பன் யூத் மியூசிக்ல இருந்து அப்படியே நாங்கள் ஃபோக்கம் செய்வோம்டா என்ன மாதிரி தான் இந்த பருத்திவீரன் படம் வந்தது. அதிலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: East from Tamilin, Red Carpetin, Best of the Best. Best of the Best.
1: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
2: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
1: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
2: போட்டே ஆகணும்.
3: One day I was walking in Malaysia. Okay. Random one guy comes chases me. And he comes and he's like, suicide pandrada irna unga naala da na uyiroda irukra.
4: நான்
3: கையை காமிக்கிறேன், ஃபுல்லா டாட்டூ மை ஃபேஸ் எவ்ரி.

சேரும்போது அது வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வேற ஒரு ஐடியால போய் அங்க சேருது. இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஆம் ஐ டூயிங் இட்? ஐ அம் நாட் டூயிங் இட். யூ மேட் மீ சிட் ஹியர், யூ கேன் ரிமூவ் மீ, புட் சம்வன் எல்ஸ் and give him the same tunes and make him a star. You can do anything.

0: 12:17 யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லும்பொழுது இந்த பாடல் இல்லாமல் இந்த யுவன் சங்கர் ராஜா நிகழ்ச்சியே இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக இந்த ராம் படத்தில் படத்தின் இசையில் யுவன் மெலடி மற்றும் பேக்ரவுண்ட்ஸ்கோ இரண்டையும் கதையோடு இணைத்த ஒரு தருணமாகத்தான் இருக்கு. இதற்கு வந்து இவருக்கு சர்வதேச ரெகக்னிஷன் அங்கீகாரமும் கிடைத்திருக்கின்றது. இந்த படத்திற்காக சைப்ரஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் மியூசிக் ஸ்கோ விருது அவருக்கு கிடைத்திருந்தது. இது யுவனின் இசை தமிழ்நாட்டை தாண்டி கவனிக்கப்பட்ட முக்கியமான தருணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவருடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாகவும் கருதப்படுகிறது.
1: ஆமாம், இதற்கு முதல் வந்து தந்தை மகளுக்கான ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த பாடலில் வந்து மகன் அம்மாவுக்கான ஒரு பாசத்தை வந்து வெளிப்படுத்தி
0: ஏராளமான விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அம்மா அப்பா பாசமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இவனுக்கு ஒரு பாடல் இருக்கு.
1: ஆனா எப்பவுமே யுவன் அப்படின்னாலே காதல் தோல்வி அப்படின்னு சொல்லி பேர் போனவர் அப்படின்னு தெரியும். அப்படி இருந்தாலும் இல்ல, அவர் இப்படியான பாடல்களும் அவர் இசையமைத்திருக்கின்றார் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் நாங்க இந்த மாதிரியான பாடல்களையும் வந்து தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599.
0: 12:19 யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே அம்மா அப்பா காதல் என்று எல்லாமே இருக்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் அந்தமாகவும் யுவன் சங்கர் ராஜா பாடல்கள் இயக்கியிருக்கின்றார். அதற்கு சார்பாக இந்த சென்னை 628 பாடலை நாங்கள் மறக்காம போட்டி ஆகணும் சுரேகா. ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு பாடல் என்று கூட சொல்லலாம்,
1: இல்லைன்னா நேர்கள் குழம்பிடுவாங்க.
0: அப்படி வேற இருக்கா?

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
11: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவில் வெற்றிடமாக உள்ள பீச்சஸ் ஈஸ்ட் யார்க் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. அத்துடன் வேங்கூவர் மற்றும் கிபெக் ஆகிய பகுதிகளிலும் வெற்றிடமாக உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நாளைய தினம் நடைபெறுகின்றன.
3: லேக் ஒன்டாரியோவை டொனால்ட் ட்ரம்ப் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளட்டும் எனவும், ஆனால் கனடாவுக்கும் உலகத்திற்கும் அது லேக் ஒன்டாரியோவாகவே இருக்கும் என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு மாநில ஆளுநர்கள் தம்முடன் பேசியதாகவும், தொடர்ந்தும் லேக் ஒன்டாரியோ என்றே அழைக்கவுள்ளதாக அவர் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக பகுதியான குருந்தூர் மலைக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அவ்விகாரையின் விகாராதிபதியான கல்கமுக சந்தபோதி தேரர் புத்த சாசன அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னர் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்ட போது அங்கு போராட்டங்களில் ஈடுபட்டோரை அவர்கள் தடுத்ததாகவும், போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டதால் பௌத்த தொல்பொருட்கள் ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: தமிழ்நாட்டில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி மீண்டும் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தாம் ஒரு மோசமான ஆள் என எச்சரித்துள்ள அவர், விஜயைப் போல தம்மிடம் முன்னர் வாலாட்டிய ஜெயலலிதா இப்போது உயிருடன் இல்லை என்னும் தொனியில் மிரட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். East FM 102.7 ஏழு.

0: Weekend Vibration. East FM 102.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-8-9552.
2: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426. 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம் FM 102.7.

0: சார், ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். என்னோட ஒர்க்கு, டைரக்டரோட ஒர்க்கு, பிரியா பவானி சங்கர் ஒர்க்கு, எடிட்டர் ஒர்க்கு, கேமராமேன் ரிச்சர்ட் சார் அவரோட ஒர்க்கு எல்லாத்தையும் தூக்கி தராசில் ஒரு பிளேட்ல வச்சிங்கன்னா, யுவன் சாரை மட்டும் தனியாக வச்சிங்கன்னா பிசிக்கல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும் சார். அவர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு. அது இந்த நான் அவருக்கு நன்றி சொல்றதா, இல்லை அவர் மூளையை சரியாக பயன்படுத்துவதற்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருந்த கொரோனா காலங்களுக்கு நன்றி சொல்றதா எனக்கு எனக்கு தெரியல. இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரு தானே மனுஷன் பின்னிட்டார் சார். அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. இஸ் அ கிங் ஆஃப் பிஜிஎம்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது அதை சாரி எல்லாரும் சொல்றாங்க, அதை நானும் சொல்றேன். பிரமாதமாக பண்ணிட்டேன். இஃப் நாட் ஃபார் எனி திங், பொம்மை will reach places because of his music. சூப்பர். அவர் அதுக்கும் மேலங்க அவர்
1: கிங் ஆஃப் பிஜிஎம் என்று கூட அனைவராலும் அழைக்கப்படும் யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கிங் ஆஃப் பிஜிஎம் என்று சொல்லும்போது சுரேகா, குறிப்பாக நாங்கள் சொல்லணும், இது அவர் பல இசையமைப்பாளர்களோட பாடல்கள் வந்து எப்படி பிரபலமாகுமோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுக்கு வந்து அவருடைய பிஜிஎம்மே பிரபலமாகும். அதுக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. அது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஒரு கதாபாத்திரம் அறிமுகம் பார்க்க போகுது, அதாவது ஹீரோ அறிமுகம் ஆகும் பொழுதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு இமோஷனல் சீனை அவர் தீம், பின்னர் ரசிகர்களால் தனியாக கேட்கப்படும் ஒரு பிஜிஎம் ஆக கூட மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரபலமாகி அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் பிஜிஎம் என்று கூட அவருக்கு பேர் உருவாகினது. அதற்கு முக்கிய உதாரணமாக இந்த மங்காத்தா பிஜிஎம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை பத்தி பேசியே ஆகணும். மங்காத்தா பிஜிஎம்ல தான் அவருக்கு அந்த கிங் ஆஃப் பிஜிஎம் என்ற கூட அந்த பட்டமும் கூட வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது.
2: ஆமாம், எத்தனையோ பேர் வந்து ஃபோன் ரிங் டோனுக்கு கூட இந்த மாதிரி பிஜிஎம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட இந்த மாதிரி பிஜிஎம் வந்து யூஸ் பண்ணதான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அப்படியெல்லாம் நடந்திருக்கு?
2: அந்த அளவுக்கு இவரோட பிஜிஎம், கிங் ஆஃப் பிஜிஎம் பிஜிஎம் அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்றது, பிரபலமானது அப்படின்னு சொல்லி இதை வச்சு நம்ம பார்க்கலாம்.
1: அதுவும் இந்த மங்காத்தா பிஜிஎம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவனின் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எப்போதும் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைந்து இருக்காது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பியானோவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரிங் ஃபேஸ் மட்டுமே வைத்துக்கொண்டு அதற்கு பிறகும் வரும் அந்த சைலன்ஸ், ஒரு அமைதியும் கூட ஒரு இமோஷனை வெளிக்காட்டும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இமோஷனல் மற்றும் சைக்காலஜிக்கல் சீன்ஸ் எல்லாமே ஒரு அவருடைய முக்கிய அம்சமாக, அவருடைய இசை முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது.
2: அது மட்டும் இல்லாமல் அவரோட குரல், அது கூட ஒரு தனித்துவமான குரல் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன் அவரோட குரல் தனித்துவமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சாதாரணமான பாடகர்களை நம்ம எடுக்கும்போது அது ஒரு ஒரு பொலிஷான ஒரு வாய்ஸாக இருக்கும் அப்படின்னும், இவரோட குரல் வந்து அதை தாண்டி ஒரு சற்று ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன கதாபாத்திரத்துக்காக அவர் வந்து அந்த பாடலை பாடுறாரோ அந்த கதாபாத்திரமாகவே தன்னை வந்து உணர்ந்து அந்த பாடலை வந்து வெளிப்படுத்துவதில் வந்து மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராக யுவன் சங்கர் ராஜா இருக்கிறார் அப்படின்னு
1: கலைமாமணி போன்றவை அவரது கரியரின் அதிகாரபூர்வமான சாதனைகளாக இருக்கிறது. ஆனால் அவரது மிகப்பெரிய அவார்ட் லெகசி என்பது வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவரது பாடல்கள் புதிய தலைமுறையால் கூட கேட்கப்படுவதுதான் அவருடைய ஒரு முக்கியமான லெகசியாக கருதப்படுகிறது. ஒரு பாடலை கேட்டவுடன் அது ஒரு குறிப்பிட்ட காலம், நண்பர், காதல், காலேஜ் அல்லது வாழ்க்கையின் ஒரு கட்டம் நினைவுக்கு வருவதுதான். அதுதான் யுவன் மியூசிக்கின் ஒரு தனிப்பட்ட சக்தியாக இருக்கிறது. இப்படி யுவன் பற்றிய ஏராளமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம்.
2: முழுக்க விட்டாலும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு யுவன் பற்றி சுவாரஸ்யமான கதைகள் எவ்வளவோ இருக்கு, எக்கச்சக்கமும் இருக்கு. அதுலயும் ஒரு சிலதை வந்து நாங்கள் நேயர்களுக்கு வந்து பகிர்ந்திருந்தோம்.
1: எனவே இவ்வளவு நேரமும் யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை பேர்களுக்கும் நன்றிகளை கூறி தொடர்ந்தும் சிகரம் தொடர் நிகழ்ச்சியோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்று செல்ல போகிறேன். விடைபெற்று செல்லும் நான் இபாஜினி சண்முகில். அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா ஸ்பெஷல் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடல் போராட்டி எப்படி என்று கேட்கறது எனக்கு கேட்குது சுரேகா. அதனால நாங்கள் அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்தும் சிகரம் தொடர் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109
5: சுத்தம் தரம் மலிவுடன்
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள். எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
1: இதெல்லாம் எப்படி
2: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
0: சிகரம் தொடு.
3: நன்றி நிபாஜி. இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
4: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
3: மந்தமா இருக்கிறேன் அப்படிதான் சொல்லணும். என்ன வழியில அப்படி இருக்கு காலநிலை?
4: முதல் நிகழ்ச்சியில வந்து நல்லா இருக்கிறேன் ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நிபாஜி உடனே சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம வீக்கெண்ட்ல சொல்லக்கூடாது, நம்ம உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப சரி, என்னத்துக்கு நம்ம சோகத்தை நம்மளோட வச்சுக்கொண்டு?
3: ஓ, சோகத்திலாம் மந்தமா இருக்கிறீங்க.
4: இல்ல, அந்த மாதிரியான கிளைமேட் இருக்கிறதுனால நாம கொஞ்சம் டல்லா இருக்கிறோம்.
3: இல்ல, அதனாலதான் நானும் அப்படி சொன்னேன். அந்த கிளைமேட் முக்கியமான காரணம். வேலைக்கு போத்தானா வேணும் என்றெல்லாம் சிந்தனை வரும்.
4: அதான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு பிளேண்டியும் ஒரு வடையும் வச்சுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டு அதுவும் சிகரம் தொடுவோட இணைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சுகமே தனி.
3: சரி, நீங்க பிளேண்டி வச்சிருப்பீங்க, நாங்க குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ப்ரோக்ராம் செய்யறோம். சரி, 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம். நேற்று சொன்னது போல இந்த மாத நிறைவு வார விடுமுறையிலே நேர்கள் அனைவரையும் மீண்டும் நாங்கள் ஈஸ்டஃபெயில் சிகரம் தொடர் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கின்றோம். சிகரம் தொடர் நிகழ்ச்சியில இன்றும் எட்டு கயிறுகள் உங்களுக்காக வளமை போல் எடுத்து வந்திருக்கணும். கடந்த வாரம் சொல்லிட்டு போனாங்க, விஷ் பண்ணிட்டு போனாங்க, அதே மாதிரி எடுத்து வந்துட்டோம். எட்டு கயிறுகளும் இருக்கின்றன. எனவே நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம், இலக்கத்தை தெரிவு செய்யலாம், கேள்வி என்னென்னு சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து பதிலை சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி அந்த பாடலை தருவோம். இதுதான் ஃபார்மட்.
4: அழைக்கலாம் 416-554-4040.
3: 21 டிகிரி செல்சியஸ் ஆகி 24 உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் நல்லா இருக்கு. அதை வெளியில் போறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சாதுவான மலை தூரல் தான். ஒரு குடையை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகே இருக்கும். அதே நேரம் பிற்பகல் வேலை 23 டிகிரி செல்சியஸ் 21 போகுது. அதே போல வேணாலும் 19 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்று எதிர்கூறல் சொல்லுது. நாளை நாள் திங்கட்கிழமை மழையுடன் கூடியிருப்பதாக இருக்கும். 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இருக்கும் என்ற எதிர்கூறல் தெரிவிக்கிறது. 22 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 20 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலை. மின்னஞ்சல் மூலமாக உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சிகரத்தை தொடுவதற்கு எங்களுக்கு அழைக்கணும்.
4: 416-554-4040.

0: ஒரு மணி 9 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்களும் சிகரத்தை தொடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கேள்வியை அந்த இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும், அந்த கயிற்றிலக்கம். எனவே இந்த கைத்தல் என்ன ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்பேக் பண்ணுவோம். அன்பேக் பண்றதா என்ன சொல்றது?
0: அப்பதான் அந்த கயிறை அவிழ்ப்போம்.
1: அவிழ்ப்போம். அந்த அவிழ்த்து என்ன கேள்வி என்றதை நாங்கள் சொல்வோம். 6 பதில்கள் கொண்ட கேள்விகள் தானே எல்லாமே. அப்போ ஆறுல அது நிறைய பதில் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் ஒரு 6 கேட்போம். அந்த 6 கேட்கறதுல 3 நாங்க சொல்லுவோம், 3 நீங்க சொல்லுவோம். ஒரே இடத்துல 3 நாங்க சொல்லுவோமான்றதுக்கு இல்ல
0: இல்ல, ஆனா அந்த 3 பதில் தான் உங்கள்ட்ட கேட்க போறோம்.
1: 3 தான். அந்த 3 நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு வைங்க. அதனால நாங்க என்ன செய்வோம்னா, கொஞ்சம் கஷ்டமான விஷயத்த நாங்க எடுத்துக்கொண்டு இலகுவான விஷயத்த உங்களுக்கு விட்டு தருவோம். ஆனா அந்த இலகுவான விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டோம், நீங்க தான் சொல்லணும். ஆனா கொஞ்சம் ட்ரிக்கியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். ஆனா இந்த கேம்ல வெற்றி பெற்ற என்ன செய்வோம், பட்டு தருவோம். கொஞ்சம் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளவாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான ஃபர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகளின் அனைத்தும் பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ஸ்டின் ஸ்கேர் ஃபின்ஸ்டின் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். டெலிஃபோன் மணியோட நாங்கள் தொடங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக இப்போ காலையிலாம் வந்த ஒரு பாட்டு, மண்டாடி படத்துலேருந்து அந்த பாட்டு உங்களுக்கு நீங்கள் கேளுங்க, பின்னால் வாரேன் நாங்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-421-0462-4 Some condition apply.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: என்ன சரியா சிரம
10: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
11: அப்படின்னா கேளுங்க. 102.7

0: 1:22 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபிமில், சிகரம் சிகரத்தை தொடுவதற்காக எங்களிடம் இணைந்திருக்கிற நேயர் வணக்கம்.
1: மதியம் வணக்கம். உடுப்பட்டி ஒரு ராஜா ஈசபூடாகும்.
2: எப்படி இருக்கிறீங்க?
1: ஓஹோ, இந்த வீட்டு விடுமுறை நாள் தானே, வீட்டுல பிள்ளைகளோட
2: என்னுடைய
1: பிறந்த நாள், எனக்கு லக்கி நம்பர்.
2: மனிதர்களுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்கும் முன்னணி உணவுகள் 6 சொல்லுங்கள். மனிதர்களுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்கும் முன்னணி உணவுகள் 6 சொல்லுங்கள்.
0: சொல்லி ஆரம்பிக்கிறேன். கீரை,
1: ப்ரோக்கோலி, பொட்டேட்டோ, பருப்பு,
0: திருத்தலாம்,
1: இறைச்சி,
0: திருத்தலாம்,
1: மீன், பால்,
0: என்ன சுரேகா யோசிக்கிறீங்க?
1: நீங்க
0: தட்டல போட்டு அப்படி தூக்கி தூக்கி போட்டெல்லாம் ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு. சால்மன் ஞாபகம் வந்திருக்கணும், முட்டை ஞாபகம் வந்திருக்கணும்.
2: இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுங்க? அந்த 15 செகண்ட் அந்த கிளாக் சவுண்ட் தான், வேற ஒரு பிரச்சனையும் இல்ல.
0: ஐயோ போட்டுட்டான் ஐயா, அந்த சத்தத்தை போட்டுட்டானே. சரி,
1: நன்றி சுரேகா. செஞ்சு
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடுக்க பண்ணாங்க? சீக்கிரத்துல ஏறியாச்சு.
1: எனக்கு பிடிக்கும் பைசன் படத்துல ஓட்டடா ஓட்டடா ஒட்ட காட்டிக்கு அந்த பாட்டு.
0: சரி, பாடல் வரும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி. 1:24

0: 1:29 நிமிடம் இஸ்டெஃப் மோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் உங்களோட என்ன செய்யணும், சிகரம் தொடுல இணைந்து கொள்ள வேணும். இணைந்து கொண்டு என்ன செய்யணும், சொன்னது பிறகு கவனமா கேட்டு அந்த பதில மாறி மாறி சொல்லி நீங்கள் மூன்று நாங்கள் மூன்று அப்படி சொல்லி உங்களை சிகரத்துல ஏற்றி விட்டு அந்த சிகரம் தொட்ட பாடலை உங்களுக்கு தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165444040.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: அமெரிக்காவுக்கு கனடிய மக்கள் மேற்கொண்ட பயணங்கள் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கடந்த ஆண்டை விட 500,000 குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மாத்திரம் $800 மில்லியன் இழப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது.
1: கனடாவுக்கு அனுமதிக்கப்படும் தற்காலிக குடிவரவாளர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு மேலும் மட்டுப்படுத்த வேண்டும் என குடிவரவு இலக்கு வாரியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் கனடாவிலிருந்து வெளியேறும் தற்காலிக குடிவரவாளர்கள் தொடர்பில் மேலும் சிறந்த தரவு சேகரிப்பு அமைப்பும் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அது தெரிவித்துள்ளது.
0: இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை என்பதை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமைச்சர் பதவிகளில் இருந்து தமிழக காங்கிரஸ் விலகும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு தேசிய அரசியலில் உள்ள ஆதரவை வெளிப்படுத்திய கருத்து கணிப்பு முடிவுகளும் அவரை எதிர்கால பிரதமராக தாவைக்கவினர் முன்னிலைப்படுத்துவதும் காங்கிரஸ் மற்றும் பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒழுங்கமைத்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய இயக்குநர், காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஐநா நிபுணர் அடங்கலானோர் இதில் பங்கேற்றனர்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: Weekend Vibration. East FM 102.7. சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamseen 437-860-7002.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

0: கிழக்கு வெளுக்காத நாள் என்று இதுவரை வந்ததில்லை. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை.
0: ஒன்றுமே சொல்ல விரும்பவில்லை.
1: சொல்ல விரும்பவில்லை.
0: சரி, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. மப்பும் மந்தாரமும்
1: சொல்ல எடுத்த நாடு.
0: மப்பும் மந்தாரமுமா இருக்கிறதால ஒரு மணி 44 நிமிடம் சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிகரம் தொடுவதில் சிகரத்தை நீங்கள் தொடுவதற்கு நீங்கள் இலக்கத்தை கயிற்று இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். சரிதானே?
1: சரிதான்.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒரு மணி 58 இஸ் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: உலகத்துல எத்தனை விதமான மியூசிக் இருக்கு தெரிஞ்சானே, இசை விதம் விதமா இருக்கு. ஆனா பார்த்தா எண்ட் ஆஃப் தி டே ரசனை என்று பார்த்தா இசைக்கு ரசனை அப்படிதான் தான் வரும். அப்ப அப்படியான படைப்புகள்ல இருந்தெல்லாம் நாங்க தூக்கி தூக்கி தூசு தட்டலாம். அப்படியெல்லாம் இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை. சிகரம் தொடர் நாங்க கேட்டு அவ்வளவுதான். எனவே எங்களிடம் இருக்கின்ற கயிற்றுலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்லுவோம் 2 தடவைகள். எனவே அதனை சரியாக உள்வாங்கிக் கொண்டு 3 பதில் நீங்கள், 3 பதில் நாங்கள் மாறி மாறி சொல்லுவோம். சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றுவோம். நீங்கள் சிகரத்தை தொட்ட உடனே கேட்ட பாடலை நாங்கள் தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: ஏனம் சரியாக 2:20°C ஆகிறது. டொரண்டோ 22°C உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வலை 21°C ஆகும். நள்ளிரவு வலை 19°C ஆகும் வெப்பநிலை இருக்கும் என்று எதிர்ப்புகள் தெரிவிக்கின்றது. நாளை நாள் திங்கட்கிழமை மழையுடன் கூடிய பொழுது 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இருக்கும் என்ற எதிர்ப்புகள் தரப்படுகின்றது. 22°C அதிகூடிய வெப்பநிலை, 20°C அதிகுறைந்த வெப்பநிலை. நீங்க என்ன செய்யணும், எங்களோட இணைந்து கொள்ளணும், சிகரத்தை தொடரணும், அதான் எங்கட ஆசை. அது கலைக்கலாம்.
1: 416-554-4040.

0: இருட்டு மாதிரி இருக்குதானே, அதால இந்த பாட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு.
1: நல்லா இருக்கும். ராஜா ராஜாதான்,
0: ராஜா ராஜாதான். 2:05 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இஸ் எஃப்எம்மில். நீங்களும் உங்களுடன் இணைந்து சிகரத்தை தொடலாம். 4165544040 வழியாக அழைத்து இணைந்து கொண்டு.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். 1 வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599.
0: வினோத் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் வினோத், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்.
1: இந்த கைட்ட தெரிவு செய்யலாம் இன்றைக்கு சிகரத்துல ஏறுறதுக்கு.
2: இலக்கம் ஐந்து இருக்கா?
1: இலக்கம் ஐந்து இருக்கு. FIFA உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றுக்கொண்ட முதல் 10 நாடுகளில் 6 சொல்லுங்கள். FIFA உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை பெற்றுக்கொண்ட முதல் 10 நாடுகளில் 6 சொல்லுங்கள்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஹங்கேரி, ஜெர்மனி, திருத்தலாம்,
2: அர்ஜென்டினா,
0: இங்கிலாந்து,
2: பிரான்ஸ்.
0: வாழ்த்துக்கள் வினோத்.
2: நன்றி நன்றி.
0: அண்ணா, ஓரளவுக்கு ஈஸி ஆக்குற மாதிரி தான், ஓரளவுக்கு ஈஸி ஆக்குற மாதிரி தான் கேள்வியை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லி எப்பவுமே நினைப்பேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது கொஞ்சம் முன்னணி நாடுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஃபீஃபாவில் முன்னணி நாடுகள்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக அந்த முன்னணி நாடுகள் அனைத்தும் இந்த பதிலுக்குள்ளே வரும். அதால் வினோத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நான் கண்டுபிடிக்கிறது. வாழ்த்துக்கள்
2: வினோத்,
0: சிகரத்தில் ஏத்தியாச்சு. இப்போ சொல்லுங்க, என்ன பாட்டுக்கவும்
2: அனைத்து நேர்களுக்கும் பிடிச்ச மாதிரி நீங்களே ஒரு பாட்டை போடுங்க.
0: நாங்களே ஒரு பாட்டு போடுறோம். நாங்கள் தான் பாட்டு போடுறோம். நீங்களே இது நன்றி இணைத்து கொண்டமாக்கி
2: நன்றி.
0: அப்போ வளமையில் ஒரு வண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட வெற்றி பாட்டு வரும். வெற்றி பாட்டு மீன்ஸ் சீக்கிரம் தொட்ட பாட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களை விருப்பம்னு சொல்லிட்டாரு தானே.
1: இப்போ வார பாட்டே அவருக்குரிய
0: அவருக்குரிய பாட்டாக நாங்கள் கொடுத்துறோம். அதே போலவே இந்த கேள்விக்குரிய முழு பதிலை நாங்கள் சொல்லிவிடலாம். ஃபீஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை இதுவரையிலே பெற்றுக்கொண்ட முதல் 10 நாடுகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், முதலாவது இடத்துல பிரேசில், ஜெர்மனி, அர்ஜென்டினா, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், இங்கிலாந்து, நெதர்லாந்து, உருகுவே, ஹங்கேரி. இந்த

0: ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
1: செப்டம்பர் 11 தேதி 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
0: தனித்துவமான சாரிகளை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 தேதி டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
1: 6474598669.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
6: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளம் பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
7: காற்றில் பரவும் இசை போல
8: ஈஸ்ட் எஃப்எம்.

0: சிச்சுவேஷன் சோங்கனே
1: மழை வருது மழை வருது கூட கொண்டு போய் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு
0: லைட்டா மழை வரும் சரி கூட கொண்டு போங்க சிகரம் தொடு கெடுகொண்டிருக்கிறோம் 2:21 நிமிடம் நீங்கள் உங்களோட இணைந்து சிகரத்தை தொடரலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040
0: அடுத்த நேயர்களோட கம்பீரமா இருக்கிற வணக்கம் என்னது புரியுது
1: வணக்கம்
2: நாங்களும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம் இன்றைக்கு சிகரத்துல வர போறோம் அப்படின்னு வந்திருக்கீங்க எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம் கனடாவில் விற்பனையின் அடிப்படையில் முன்னணி கார் நிறுவனங்கள் 6 சொல்லுங்கள் கனடாவில் விற்பனையின் அடிப்படையில் முன்னணி கார் நிறுவனங்கள் 6 சொல்லுங்கள்
0: சொல்லி ஆரம்பிக்கிறேன் ஹண்டே
2: டொயோட்டா TRV
0: ஜெனரல் மோட்டார்ஸ்
2: ஜெனரல் ஆடி
0: திருத்தலாம்
1: ஒரு வெக வெகுமா உள்ள கார் கம்பெனியோட பெயர்களை சொல்லிட்டு
0: சொல்லிட்டு போயிருந்தீங்க ஏதோ ஒண்ணு மாட்டிருக்கு அதான் நான் யோசிச்சேன் இல்ல கடகட்ட சொல்லு எத்தனை காரம் பாக்குறேன் நாங்க ரோட்ல முன்னணி கார் நிறுவனங்கள் பல இருந்தாலும் அதுல ஒரு 6 நாங்கள் கேட்டிருந்தோம் கம்பெனி டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன் அதே போலவே ஜெனரல் மோட்டர் ஜெனரல் மோட்டர்ஸ்னு சொல்லி சொன்னால் தெரியும் என்னென்ன வாகனங்கள் அதுக்குள்ளே இருக்குன்னு செவி இருக்குது ஜிஎம்சி இருக்குது அதே போலவே ஹோண்டா மோட்டர் கம்பெனி ஹாண்டே மோட்டர் குரூப் நீசான் மோட்டர் கம்பெனி லிமிடெட் கியா கார்பரேஷன் வாக்ஸ்வாகன் குரூப் அதே போல சுபரு கார்பரேஷன் டெஸ்லா அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் டெஸ்லர் எனவே இணைந்து கொள்ளலாம் மீதம் இருக்கின்ற கேள்விகள் 1, 2, 3, 4, 6 இணைந்து கொள்ளலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொராண்டோவில் வெற்றிடமாக உள்ள பீச்சஸ் ஈஸ்ட் யோக் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. அத்துடன் வான்கூவர் மற்றும் கியூபெக் ஆகிய பகுதிகளிலும் வெற்றிடமாக உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல்களும் நாளை தினம் நடைபெறுகின்றன.
3: லேக் ஒன்டாரியோவை டொனால்டு டிரம்ப் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளட்டும் எனவும், ஆனால் கனடாவுக்கும் உலகத்திற்கும் அது லேக் ஒன்டாரியோவாகவே இருக்கும் என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு மாநில ஆளுநர்கள் தம்முடன் பேசியதாகவும், தொடர்ந்தும் லேக் ஒன்டாரியோ என்று அழைக்கவுள்ளதாகவும் அவர்கள் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக பகுதியான குருந்தூர் மலைக்கு மீண்டும் போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என அவ்விகாரையின் விகாராதிபதி கல்கமுக சந்தபோதி தேரர் புத்தசாசன அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னர் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்ட போது அங்கு போராட்டங்களில் ஈடுபட்டோரை அவர்கள் தடுத்ததாகவும், போலீஸ் பாதுகாப்பு இடைநிறுத்தப்பட்டதால் பௌத்த தொல்பொருட்கள் ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: தமிழ்நாட்டில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மீண்டும் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தாம் ஒரு மோசமான ஆள் என எச்சரித்துள்ள அவர், விஜயைப் போல தம்மிடம் முன்னர் வாலாட்டிய ஜெயலலிதா இப்போது உயிருடன் இல்லை எனும் துணையில் மிரட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லோயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகள் ஏற்பட்டால் எவ்வாறான தவறுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும்?
5: லாவின் படிக்கு எவிடன்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்குது. அநேகமான ஆக்கள் என்ன செய்யறா, வழுக்கி விழுந்தோன்னு வெக்கப்பட்டு போய் அந்த இடத்துல இருந்து ரக்கண்டு எழும்பி மூவ் பண்ணிட்டு அதுல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாம வந்துடுவினம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸும் இருக்காது. லைக் நாங்க இன்சூரன்ஸ் கிளைமுக்கு போகும் போது, அப்ப முக்கியமா நீங்க வழுக்கி விழுந்தாலோ தடுக்கி விழுந்தாலோ அந்த கண்டிஷன் ஆஃப் த ஃபுளோரை நீங்க பிக்சர் எடுத்து போன்ல கட்டாயமா வச்சிருக்க வேணும், அதை சேவ் பண்ணி வச்சிருக்க வேணும். அதே நேரம் அதுல நீங்க யாற்ற பிழையால நீங்க வழக்கி விழுந்தீங்களோ, ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்டையா இல்லாட்டி நீங்க ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ யார்ட்டையோ நீங்க அந்த அவங்களோட பிழையால நீங்க விழுந்தனீங்கன்றதை நீங்க ரிப்போர்ட் பண்ண வேணும். இப்ப அநேகமான இடங்களில் செக்யூரிட்டி கேமராஸ் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும், அந்த செக்யூரிட்டி கேமராஸ் கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். அடுத்தது உங்களோட ஷூஸை நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்க வேணும். ஏன்னா ஆக்கள் என்ன செய்யறா, தங்களோட ஷூஸை மாத்திரியும் இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருவி லாசூட் போகும் போது அதுவும் ஒரு எவிடன்ஸா வரும். சோ இப்படியான இந்த எவிடன்ஸ் நீங்க ப்ரிசர்வ் பண்றது இந்த ஸ்லிப் அண்ட் ஃபால் கிளைம்ஸுக்கு முக்கியமாக இருக்குது. இப்ப உங்களுக்கு ஏதும் சட்ட சிக்கல்கள் இருந்தா ஸ்லிப் அண்ட் ஃபால் சம்பந்தமாவோ பிரிஷா லா நிறுவனத்தை நாடலாம். நீங்க எப்பவுமே லாயரோட டிரெக்டா உங்களோட தமிழ் மொழியில கதைக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு தகுந்த சட்ட ஆலோசனைகளையும் நாங்க வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
4: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் 6474780144 6474780144.
0: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோடு, மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
6: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
7: you? Weekend East FM,
6: 102.7. Weekend East FM,
8: the greatest radio station.

0: கண்ணில் பட்டு அவங்க நிக்கட்டும். ஆனா நிகழ்ச்சியை நாங்கள் முடிப்போம்,
1: நாங்கள் கிளம்ப போறோம்,
0: கிளம்ப போறோம். 2:51 இன்றைய நாளும் சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரமும் இதேபோல் சிகரம் தொடர் உங்களை தொட வரும், உங்களை தொட வைக்க வரும். எனவே அதுக்கு நீங்கள் தயாராகுங்களிடம் ஆரம்பத்திலேயே ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
1: நான் வந்து விடைபெற்றுச் செல்கிறேன். தொடர்ந்தும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் அப்படியே இருக்க போறார், தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. சுரேகா ஒலிக்கின்ற விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
3: 102.7.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 New Delhi Unit 67 Markham
5: 416-461-6401.
6: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is சித்ரா செல்வநாதன் from பிரேமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
8: Legacy Learning Hub, Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2 hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
9: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: Weekend, weekend, East FM 102.7.

0: நேயர்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
1: பூவே பூவே பெண் பூவே,
0: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: அஜித் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
4: சத்தியமா தெரியாது சார்.
5: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
6: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
7: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க?
6: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நேரம் 3:01, இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் இணைந்திருக்க போவது ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியோடு. 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை ரசிகர் மன்றம் உங்களை சந்திக்கின்றது, அதே சுவாரஸ்யமான தகவல்களோடு. ட்ரெண்டு பாட்டு, அதே போலவே பஞ்சாப் 10 இருக்கின்றது பார்த்து ஞாபகம் இல்லையோ, காற்றினில் வரும் கீதம், பாட்டு பழசு செய்தி புதுசு என்று சொல்லி செக்மெண்டோடு பல சினிமா தகவல்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வளமை போல் வருகின்றது இந்த வாரமும். எனவே இன்றும் நீங்கள் ரசிக்கும்படியான ரசிகர் மன்றமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 20 டிகிரி செல்சியஸ் ட்ரோனோ 21 உணர்கின்றோம். அதே போலவே இரவு வேளை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். நாளை நாளிலே 22 டிகிரி செல்சியஸ் அதி கூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையான மழை பொழிவு நாளை நாளில் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலே தொடர்ச்சியாக நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் உங்களுக்காக இருக்கின்றது. அதேபோல் யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் இருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, இப்பொழுது நாங்கள் புத்தமுதிய பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கப் போகின்றோம். இந்த பாடல் சர்தார் 2 வெளிவர இருக்கின்ற எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு திரைப்படம் சர்தார் 2. அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது. பாடலை பாடியிருக்கின்றார் ஆர் என்று கேட்டால் வாகிசன். இந்த பாடலை பாடியிருக்கிற ஜி வி பிரகாஷினுடைய இசையில் அல்ல, சாம் சிஎஸ்னுடைய இசையில்.

அது சர்தார் 2 படத்திற்காக ஒலித்த பாடல். சாம் சிஎஸ்னுடைய இசையிலே முகேஷ் மற்றும் வாயிசன் ராசை அணிந்து பாடிய பாடலை நாங்கள் கேட்டோம். 3:06 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான ஃபர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச் டீம் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரோட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. சரி, ரசிகர் மன்றத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கடந்த வாரத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு வந்த அந்த செப்டம்பர் 1 ஏற்படுத்தப்பட இருந்த அந்த வேலை நிறுத்தம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் TFPC, அதே போலவே தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் TFAPA, இந்த இரண்டும் இணைந்து இந்த முடிவினை எடுத்திருந்தார்கள். கடந்த 22 அவர்களுடைய கூட்டத்தின் போது எடுத்த முடிவின் அடிப்படையில் செப்டம்பர் முதலாம் தேதி முதல் மிகப்பெரிய அளவில் இந்த வேலை நிறுத்தம் என்பது சொல்லப்பட்டிருந்தது. படப்பிடிப்புகள் அதே போலவே திரைப்படங்கள் வெளியாகாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் என்று திரைப்படம் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு விடயமும் இடம்பெறாது என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக பார்த்தால் திரையரங்கில் திரைப்படங்கள் வெளியிடப்பட்டு அது ஓடிடிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கால அளவு என்பது இப்பொழுது தமிழ் சினிமா பொறுத்தவரையிலே 4 இருக்கிறது. 4 திரையரங்கில் வெளியாகி 4 ஓடிடிக்கு அந்த திரைப்படங்கள் கொடுக்கப்படும். அதன் மூலமாக ஓடிடியிலிருந்து புறப்படுகின்ற அந்த வருமானம் என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு. ஆனால் இதே இது பார்த்தா ஹிந்தி சினிமா பக்கத்தில் 8 திரையரங்கத்தில் வெளியாகி 8 பின்னர் தான் அந்த திரைப்படங்கள் ஓடிடியிலே வெளியாகும். அந்த நடைமுறையை தமிழ் சினிமாவிலும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி தான் இது மேற்கொள்ளப்பட இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த விடயத்தில்

பட்டிருக்கிறது. எனவே முதலாம் தேதியிலே இந்த படங்கள், அதாவது செப்டம்பரிலே முதல் வாரத்தில் என்னென்ன திரைப்படங்கள் வர இருந்ததோ அத்தனை திரைப்படங்களும் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. நிறுத்தம் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நேரம் 3:09 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். வேகோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கார்ன்வால், ஒடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்ராஜ் 416-993-8443.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindana ahmed thamseen 437-860-7002
3: subra mortgage financial solutions residential commercial kana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala no problem pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal bad credit consult proposal bankruptcy ullavargalum petrukolla mudiyum ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum subra mortgage financial solution nason 1585 markham road unit 406 416-908-5656
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
7: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: East FM 102.7 Kirtale. Summer. East FM 102.7.

3:21 ஒலித்த பாடல் மகுடம் திரைப்படத்திற்காக விஷாலினுடைய இயக்கத்தில் ஆரம்பத்தில் இன்னொரு இயக்குனர் அதற்காக இருந்தார். அந்த திரைப்படத்துக்காக கதை வசனம் இல்லாமல் எழுதி அவர் தான் அந்த பணியாற்றியிருந்தார். ஆனால் ஏதோ ஒரு முரண்பாடு, அதன் காரணமாக இயக்குனர் தூக்கப்பட்டு அந்த திரைப்படத்தை இயக்கி நடித்து வெற்றிகரமாக வெளியிட்டவர் விஷால் அவர்கள். ஆனால் அவர் எல்லாருக்கும் அவங்களோட படம் என்றால் அவங்களுக்கு பெருசுதானே, அந்த வகையில் அவரும் மிகப்பெரிய அளவில் அந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு அந்த திரைப்படத்தை வெளியிட்டார். ஆரம்பத்தில் நாங்கள் 2-3 வாரங்களுக்கு முன்னதாக அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தபோது நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு நம்பகத்தன்மையானதாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டால், ஒரு மார்க் ஆண்டனி திரைப்படத்தை பார்த்தது போல, அதனுடைய ட்ரெய்லர் பார்த்தது போல் ஒரு அப்படியே இருந்தது. ஒரு புதுசாக ஏதாவது இருந்தான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கதைச்சிருந்தோம். அந்த வகையிலே பார்த்தால் விஷாலை எதிர்பாராத அளவிற்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு தோல்வியில் முடிந்திருக்கின்றது. மிக மிகப்பெரிய அளவிலே வருமான இழப்பு, அதை தாண்டி பேரும் இருந்த பேரும் கெட்டுப்போச்சு என்று சொல்கிற அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை அந்த மகுடம் திரைப்படம் சந்தித்திருக்கின்றது. சரி, இதெல்லாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், என்னதான் தோல்விகள்லாம் தாண்டி தான் வெற்றிகள் வரும் என்ற நம்பிக்கையோடு அவர் பார்த்தா புருஷன் திரைப்படம். அந்த புருஷன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி இயக்குங்கிற திரைப்படம், அவர் நடிக்கிறார். சுந்தர் சி என்று சொல்லுகிற போது ஒரு மினிமம் கேரண்டி, ஒரு கட்சி கலகலப்பாக இருந்துட்டு வரக்கூடிய ஓரளவிற்கு ஒரு சிறந்த படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர். எனவே அவர் அந்த திரைப்படத்தை எப்போ ஒரு வெளியிடப் போகின்றார் என்று பார்த்தால், சர்தார் 2 அல்ல, ஜெயிலர் 2 வருகின்ற நேரம் தான் அந்த திரைப்படத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு அவர் இருந்திருக்கார். முக்கியமான காரணம் என்ன, தர்மன் திரைப்படம் இப்பொழுதோ அஸ்வத் மாரிவுத்து இயக்கி வருகின்ற, ரஜினிகாந்த் நடிக்கின்ற திரைப்படத்தை உண்மையிலே ஒரிஜினலாக இயக்க வேண்டியவர் யார் என்றால் வேறு கதை, ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை, அந்த ரஜினிகாந்தினுடைய அந்த திரைப்படத்தை இயக்க வேண்டியவர் யார் என்று பார்த்தால் சுந்தர் சி. அதற்கான வெளியீடும் அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த திரைப்படத்திலிருந்து சுந்தர் சி வெளியேறினார். வெளியேற்றப்படவில்லை, சுந்தர் சி வெளியேறினார் என்று சொல்லப்படுது. பல டார்ச்சரெல்லாம் தாண்டி அவர் வெளியேறினார்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் பெரிதளவாக சொல்லப்பட்டாலும் கூட ஒரு பெரிய நடிகர்கள் என்று சொல்லுகிற போது அங்கிருந்து வெளியேறுவதற்கு இயக்குநர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தன்னை கௌரவத்தை விட்டு கொடுத்து ஒரு இடத்தை இருக்க வேண்டிய அவசியம் தனக்கில்லை அப்படின்னு சொல்லி வெற்றிகரமாக வெளியேறினவர் தான் சுந்தர் சி. ஆனால் அவருக்கு பயங்கர கடுப்பாக இருக்குமோ என்னவோ தெரியல ரஜினி வேலை, அவர படம் எப்போ வருதோ அப்போ நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் என்று இருந்திருக்கிறார். ஆனால் புருஷன் திரைப்படம் எதிர்பார்த்தது போல அந்த திரைப்படத்தினுடைய பணிகள் நிறைவடையாது என்றதன் காரணமாக அது ஜெயிலர் 2 ஓடு வருமானு கேட்டால் வராதாம். ஆனால் ரஜினியோடு தான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத் மாரிமுத் இயக்கி கொண்டிருக்கிற தர்மன் திரைப்படத்தோடு அந்த புருஷன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான பணிகளிலே மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றார் சுந்தர் சி என்பதுதான் தகவல். சுந்தர் சி ரஜினிகாந்த் இணைந்த ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை இப்போ நாங்கள் கேட்கலாம். 3:24 நிமிடம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவிற்கு கனடிய மக்கள் மேற்கொண்ட பயணங்கள் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கடந்த ஆண்டை விட 500,000களால் குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மாத்திரம் $800 மில்லியன் இழப்பு அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கனடாவிற்கு அனுமதிக்கப்படும் தற்காலிக குடிவரவாளர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு மேலும் மட்டுப்படுத்த வேண்டுமென குடிவரவு இலக்கு வாரியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் கனடாவிலிருந்து வெளியேறும் தற்காலிக குடிவரவாளர்கள் தொடர்பில் மேலும் சிறந்த தரவு சேகரிப்பு அமைப்பும் கொண்டுவரப்பட வேண்டுமெனவும் அது தெரிவித்துள்ளது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியே என்பதை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமைச்சர் பதவிகளில் இருந்து தமிழக காங்கிரஸ் விலகும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு தேசிய அரசியலில் உள்ள ஆதரவை வெளிப்படுத்திய கருத்து கணிப்பு முடிவுகளும் அவரை எதிர்கால பிரதமராக தாவிக்கவினர் முன்னிலைப்படுத்துவதும் காங்கிரஸ் மற்றும் பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஒழுங்கமைத்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய இயக்குநர் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஐநா நிபுணர் அடங்கலானோர் இதில் பங்கேற்றனர்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: நாளே.
1: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு. ட்ரெண்ட் பாட்டு.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-9 6472-9-3-5899.
4: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
8: செலசி.ca.

0: தமிழில் வெற்றியை பெறாமல் தெலுங்கில் சூப்பர் ஹிட் அடித்தது இருமுடி படம். தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் சூப்பர் ஹிட் அடித்தது விஸ்வநாதன் சன்ஸ் படம். இரண்டு படங்களிலும் உச்ச சந்தோஷத்தில் இருப்பவர் இரண்டுக்குமே இசையமைத்த ஜே வி பிரகாஷ் குமார். 8 வார ஓடிடி வெளியீடு உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி செப்டம்பர் 1 முதல் அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்தத்தை தமிழக அரசு தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உறுதியளித்ததை தொடர்ந்து தற்பொழுது இந்த வேலை நிறுத்தம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து பணிகளும் வழமை போல் தொடருமா? லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமான டிசி உலகளவில் 100 கோடி வசூலை தொட்டுள்ளதாம். எந்த அளவிற்கு இயக்குநராக லோகேஷ் கனகராஜ் உச்சத்தை தொட்டாரோ அதே போல கதாநாயகன் அந்தஸ்தையும் பெற்றுக்கொண்டார். சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாகும் அரசன் படப்பிடிப்பு தளத்திற்கு இசையமைப்பாளர் அனிருத் திடீர் விசிட் கொடுத்துள்ளார். வெற்றிமாறனுடன் அனிருத் இணையும் முதல் படம் இது. படப்பிடிப்பு தற்பொழுது நடைபெற்று வருகின்ற நிலையில் வெளியீடு 2027 கோடைக்கு தள்ளப்படலாம் என்ற தகவல் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. கேவியன் தயாரிப்பில் யாஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ள நிலையில் யாஷின் ஸ்கிரீன் பிரசன்ஸ், சினிமாட்டோகிராபி மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைன் பாராட்டை பெற்றாலும் கதைக்களம் மற்றும் KGF படத்தினுடைய தாக்கம் இந்த படத்திற்கு மிக மோசமான விமர்சனத்தை கொடுத்துள்ளதாம். படத்தில் நயன்தாராவும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை கௌரவிக்கும் வகையில் அவரது சொந்த மாவட்டமான தேனியில் 2.5 கோடி செலவில் மணிமண்டபம் அமைக்க தமிழக அரசு அறிவித்துள்ளது. உருவச்சிலை புகைப்படங்கள் மற்றும் அவரது திரைப்பயணத்தை நினைவு கூறும் ஞாபகப் பொருட்களும் வைக்கப்பட உள்ளதாம். சூர்யாவின் விஸ்வநாதன் சன்ஸ் உலகளவிலே கிட்டத்தட்ட 190 கோடியை வசூலித்துள்ளதாக சமீபத்திய பாக்ஸ் ஆபீஸ் தரவுகள் தெரிவிக்கின்ற நிலையில் இந்தியாவில் மாத்திரம் சுமார் 125 கோடி என கூறப்படுகின்றது. இந்நிலையில் சூர்யா தான் நம்பர் 1 என்கின்றது திரையரங்கு வட்டாரம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் தயாரித்து நடிக்கும் டேர் டெவில் படத்திற்கு ஆரம்பத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நடிகர்களில் சிலர் இந்த படத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக ஒரு செய்தி. காரணம் சம்பளம் என்கின்றனர் சிலர், இல்லை இல்லை தேதிதான் காரணம் என்கின்றனர் சிலர். இதுதான் உண்மை, கொஞ்சம் பொறுத்து அறிந்து கொள்வோம். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களாக இருந்த சங்கர் மற்றும் AR முருகதாஸ் இணைந்து புதிய படம் ஒன்றில் பணியாற்றலாம் என்ற தகவல் சினிமா வட்டாரத்தில் பரவி வருகிறது. இது நடந்தால் சூப்பர் என்று சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முழுமையாக முடிந்துவிட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார் ரஜினிகாந்த். தற்போது அஸ்வத் மாரிமுத்து இயக்கும் தர்மன் படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பல மொழிகளில் இருந்தும் நடிகர்களை தர்மன் படத்தில் இணைக்கும் பணிகளும் நடக்குதாம். வெற்றியையும் வசூலையும் தானே எதிர்காலம் பேசும். பஞ்சா 10
1: சொல்லு.
0: பஞ்சா 10.

0: 3:49 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமில், ரசிகர் மன்றத்தில் நாங்கள் பஞ்சாபத்திலே சொல்லியிருந்தோம், விஸ்வநாதன் சன்ஸ் இதுவரை 190 கோடியை அண்மித்ததாக சொல்லப்பட்டதாக, இப்பொழுது இன்னும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ், அதை பற்றியதாக 240 கோடியை உலகளவிலே இதை வசூலித்துள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றி படமாக அது பதிவாகியிருக்கின்றது. விஸ்வநாதன் சன்ஸ் அடுத்தடுத்து 2 படங்கள், முதல் கருப்பு, அதே போலவே இப்பொழுது விஸ்வநாதன் சன்ஸ் அடுத்தடுத்த திரைப்படங்களும் இதே போலவே நல்ல லைனப்பில் இருப்பதன் காரணமாக வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ ஓம் ரணபாலி, இந்த தசராவிலே மும்முனை போட்டியா என்ற ஒரு கேள்வியோடு இன்னும் ஒரு தகவல், ஒரு செய்தி இருக்கின்றது. விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா வந்தனா நடிப்பிலே உருவாகியிருக்கின்ற ரணபாலி திரைப்படம் இது 16 தேதி வெளியாகும் என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் நேற்று நாளில். இதில் பார்த்தால் ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் டூ நெல்சன் திலீப்குமார் அவர் இயக்குகின்ற சன் பிக்சர்ஸினுடைய திரைப்படம் ஜெயிலரினுடைய மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் டூ அறிவிக்கப்பட்டது. இந்த சீக்வல்லாம், அதாவது பார்ட் 1 பார்ட் 2லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத ரஜினிகாந்த் இந்த கதையை கேட்டு இந்த திரைப்படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் இந்த ஜெயிலர் டூ என்பது எடுக்கப்பட்டது. பல மாநிலங்களிலிருந்து, பல மொழிகளிலிருந்து பல நடிகர்கள் இதில் இழுத்து வரப்பட்டார்கள் இந்த திரைப்படத்திலே. அந்தளவுக்கு ஏகப்பட்ட நடிகர் பட்டாளத்தோடு சேர்ந்த ஒரு திரைப்படமாக ஜெயிலர் டூ இருக்கிறது. விற்பனையும் கூட பெரிய அளவிலே பேசப்படுகின்றது. அந்த வகையிலே மிக பெரிய அளவான எதிர்பார்ப்போடு வெளியாக போகின்ற திரைப்படம் இந்த திரைப்படம். 15 அக்டோபர் என்று சொல்லி சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தனுஷ் நடித்து கொண்டிருக்கின்ற ஓம் திரைப்படம் தெரியும், அமரன் திரைப்படத்தை பின்னர் அதனுடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அந்த அவருடைய இயக்கத்திலேயே வெளிவருகின்ற படம் தான் இந்த ஓம் திரைப்படம், தனுஷினுடைய படமாக. இது 16 தேதி வெளிவரும் என்று அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கிட்டத்தட்ட 3 திரைப்படங்கள் இதே திகதி என்று சொல்லி, கிட்டத்தட்ட 15-16 என்று சொல்லி ஓரளவிற்கு ஒரே திகதியிலே வெளிவரும் என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது. இதில் எந்த திரைப்படம் பின்னோக்கி செல்லும், எந்த திரைப்படம் சரியாக அந்த தேதியிலே வெளிவரும் என்பது தெரியவில்லை. ஆனால் சில வேளைகளில் தனுஷனுடைய ஓம் திரைப்படம் கொஞ்சம் பின்னால் போவதற்கு வழி இருக்கின்றது. ஆனால் ஜெயிலர் டூவோ அடுத்தது ரணபாலியோ பின்னோக்கி போவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்கின்றது கள நிலவரம். 3:52 ரசிகர் மன்றம்
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல, Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
9: ஸ்காபரோ
5: ஆட்டோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்கார்போ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
9: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM,
10: the greatest radio station.

0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நீங்கள் ரசிக்கும் ரசிகர் மன்றம் உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில்
1: 4:01 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் டொரண்டோ காலநிலை என்ன சொல்கின்றது? 21 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது, 24 கொண்டிருக்கின்றோம், பிரகாசமாக இருக்கிறது, சூரியன் வெளிப்பட்டிருக்கின்றார். எனவே சூரிய வெளிச்சத்தோடு பிரகாசமான ஒரு நாளாக இந்த மாலை இப்பொழுது அமைந்திருக்கின்றது. அதே போலவே நள்ளிரவு வேளை 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை தூறல் இருக்கும் என்ற எதிர்கூறல் தரப்பட்டிருக்கிறது. நாளை நாள் சொன்னது போலவே 5 முதல் 10 மில்லிமீட்டர் மாறாது அதை மழைப்பொழிவு இருக்கும் என்ற தரவும் தொடர்ச்சியாக பயணப்படுகின்றது. அதே போலவே 22 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 20 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலையாக நாளை நாளில் இருக்கும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. சரி, இந்த மனிதாளத்துக்குரிய செக்மெண்ட் இப்போது ஆரம்பிக்கின்றது.
0: காலத்தால் அழியாத மனித மறக்காத காவியங்களை விட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதியிலே நாங்கள் ஒரு செக்மெண்ட் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அனிவர்சரி அந்த மாதிரி சில வருடங்களை நிறைவு செய்த படங்களை பார்ப்பது வழமை. அதே போலவே ராஜேஷ் அவ்வாறான திரைப்படங்களை எடுத்து வருவார். அதை பற்றி பல சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் நேர்களோடு. அந்த வகையிலே இந்த வருடத்தோடு 50 வருடத்தை நிறைவு செய்கின்றதால் அக்டோபர் 22 50 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற ஒரு படத்தை பற்றி இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம். அது சொல்லுவாங்க அந்த தமிழ் கிளாசிக்னு சொல்லி பல திரைப்படங்கள் இருக்கும். அந்த திரைப்படங்களில் ஒன்றுதான் இந்த 3 முடிச்சிய திரைப்படம். ரஜினியும் கமலும் இணைந்து நடித்த திரைப்படங்களில் இது மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கிறது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா 2வது முறையாக, அதாவது ரஜினி கமலும் 1975 அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடித்திருந்தார்கள். அதுதான் ரஜினியுடைய அறிமுக திரைப்படம். 2வதாக 1976 அடுத்த ஆண்டே 3 முடிச்சிய திரைப்படத்தின் மூலமாக இருவரும் இணைந்து நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்தை பற்றிய ஒரு பார்வையாக இன்று நாளில் நாங்கள் பார்த்த ஞாபகம் இல்லையோ பகுதியிலே பார்க்க போகின்றோம். இது 1976 கே பாலச்சந்திரன் அவருடைய இயக்கத்திலே வெளியான, சொன்னது போலவே ஒரு கிளாசிக் திரைப்படம் என்று சொல்லி சொல்லலாம். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மூவரும் இணைந்து நடித்த ஒரு மிகப்பெரிய படமாக பார்க்கப்படுகிறது. இதை தவிர வை விஜயா, என் விஸ்வநாத், அதேபோலவே கிருஷ்ணராவ், கே நட்ராஜ், சிவச்சந்திரன், பேபி ராணி என்று சொல்லி முக்கியமான நடிகர்களோடு இந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. கே பாலச்சந்தர் கதை வசனம் எழுதி இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அதே போலவே ஆர் வெங்கட்ரமணன் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தார். இதற்கு இசை MS விஸ்வநாதன் இசையமைத்து 22 அக்டோபர் 1976 இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தினுடைய கதை சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் கதைக்கு வருவோம். அது சம்பந்தமாக இந்த திரைப்படம் பற்றி சுவாரஸ்யமான விடயங்களையும் நாங்கள் பகிர்ந்துள்ள காத்திருக்கின்றோம்.

1976 வெளிவந்த அந்த திரைப்படம், எனவே அந்த காலத்தில் வெளிவந்த பாடல்கள் என்று சொல்லுகிற போது தெரியும் ஒளித்தெளிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்று. ஏதோ எங்களால் முடிந்த அளவிற்கு பட்டிட்டுங்கிறீங்களாம் பார்த்து ஓரளவிற்கு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த பாடல்களை உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டிருக்கணும். அந்த வகையில் இந்த வாரமும் மூன்று முடிச்ச திரைப்பட பாடல்களை உங்களுக்காக தருகிறோம். இன்னொரு பாடல் உங்களுக்காக இருக்கிறது. சரி, கதையை பார்க்கலாம். பாலாஜியாக கமல்ஹாசன், அதே போலவே பிரசாத் தக்கர் ரஜினிகாந்த் இருவரும் இந்த திரைப்படத்திலே நடித்திருந்தார்கள். ஸ்ரீதேவி அவருடைய திரைப்படத்திலே வருகிற செல்வி என்ற பெயரில் இதில் நடித்திருப்பார். இவர்கள் அதாவது பாலாஜியும் பிரசாத், அதாவது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இருவருமே நண்பர்கள், ஒரே ரூமில் இருக்கின்ற நண்பர்களாக இருக்கின்றார்கள். பார்த்தீங்கன்னா பாலாஜினா கமல்ஹாசன் ஸ்ரீதேவியை காதலிக்கின்றார். அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுத்த பக்கத்தில் ரஜினிகாந்த் என்ன செய்கிறார், அதே மாதிரி ஸ்ரீதேவியை காதலிக்கிறார். ஆனால் ஸ்ரீதேவி யாரை காதலிக்கிறான்னு பார்த்தா கமல்ஹாசனை தான் காதலிக்கின்றார். இப்படிலாம் ஒரு முக்கோண காதல், முக்கோண காதல் தானே, சரி ஏதோ எப்படியோ ஒருதலை காதல் ரஜினிக்கு, அதை இருதலை காதல் இவங்க ரெண்டு பேருக்கும், சரி அப்படி எடுத்துக்கொள்வோம். எனவே இவ்வாறான ஒரு காதல் அப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக சில போல எதிர்பாராத சம்பவமெல்லாம் இந்த செல்வியினுடைய

வாங்குதல் இப்படி என சொல்லி உறவுகளின் எதிர்பாராத திருப்பங்களை மையமாக கொண்ட ஒரு பாலச்சந்திரன், கே பாலச்சந்திரனுடைய படங்கள் உங்களுக்கு தெரியும். எனவே கே பாலச்சந்திரனுடைய ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான் இந்த மூன்று முடிச்சு. இதற்கு பிறகு அவர் ரஜினியுடைய தந்தையை திருமணம் செய்வார் ஸ்ரீதேவி. அதுக்கு பிறகு பல சுவாரஸ்யங்கள் நடக்கும். ரஜினிகாந்தை எப்படி பழிவாங்குகின்றார், அதிலே நடக்கின்ற திரைக்கதைகள்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். எனவே இந்த இதுதான் அந்த திரைப்படத்தினுடைய ஒன் லைன். அங்கே போன வாரம் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒன் லைனை சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு இதை டெவலப் பண்ணிட்டு வாங்கினதில் சொன்னது பிறகு தான் திரைக்கதை விரிஞ்சு விரிஞ்சு விரிஞ்சு விரிஞ்சு ஒரு திரைப்படமாக உருவாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி முதல் முறையாக ஒரு 13 வயதில் ஒரு கதாநாயகியாக ஒரு நடித்த முதலாவது திரைப்படம் தான் இந்த மூன்று முடிச்ச திரைப்படம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு தமிழ் சினிமாவிலே கிடைத்த முதல் முக்கியமான கதாபாத்திரம், ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான், அது ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இதில் அமைந்திருக்கும். அது எதிர்மறையான கதாபாத்திரம், ஒரு வில்லன் ஒரு கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் அவர் தூக்கி அப்படி போடுவார், போட்டு வாயில் பிடிப்பார் இல்லையா, அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக மாறிய திரைப்படமும் இந்த திரைப்படம் தான். அதே போல் அவர் கதைக்கின்ற மாடுலேஷன், அவர் கதைக்கிற பாணி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில். அதுதான் ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக அமைந்தது, அல்லது இந்த திரைப்படம் தான் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். அவருடைய ஸ்டைல், அவருடைய பாடி லாங்குவேஜ், அதே போலவே அவர் கதைக்கின்ற விதம், மாடுலேஷன் எல்லாமே இந்த திரைப்படத்தில் இருந்து தான் படிப்படியாக முன்னேறி இன்று மிகப்பெரிய அளவில் அவரை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இந்த திரைப்படத்திலே ரஜினியுடைய கதாபாத்திரத்திற்கு தெளிவாக இருந்தது வேறு ஒருவர்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஜெய பாரதி என்பவர் தான் ஆரம்பத்திலே ரஜினியுடைய கதாபாத்திரத்துக்காக அவர் தேர்வு செய்யப்பட்டதாகவும், ஆனால் அது ஒரு நெகட்டிவான ஒரு கதாபாத்திரமாக இருப்பதன் காரணமாக நடிக்க தான் நடிக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகுதான் பாலச்சந்திரன் அவர்கள் ரஜினியை தேர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தால் இவர்களுடைய சம்பளம் என்று சொல்லி பார்க்கின்ற போது உழவு வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு. மிக குறைந்த அளவான ஒரு சம்பளம், அதாவது ஸ்ரீதேவிக்கு 5000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது அந்த காலத்திலே, ரஜினிகாந்துக்கு 2000 ரூபாய், கமல்ஹாசனுக்கு 30000 ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த காலத்திலே. அவர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான ஒரு நடிகராக இருந்ததன் காரணமாக அவருக்கு 30000 அந்த காலத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 1,00,000 என்று சொல்லி சொல்லப்படுகிறது. 1,00,000 என்று சொல்லி சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடந்து இப்பொழுது அந்த 1,00,000 ரூபாய் என்பது டாலரினுடைய பெறுமதியிலே அல்லது இந்திய ரூபாவினுடைய பெறுமதியிலே இவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கொள்ளலாம். அந்தளவிற்கு ஒரு பொருட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் பார்க்கப்படுகின்றது. இந்த திரைப்படத்திலிருந்து இன்னும் ஒரு பாடலை நாங்கள் கேட்டு இந்த செக்மெண்ட்டை முடிவுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு முன்னதாக MS விஸ்வநாதன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார். கண்ணதாசன் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருந்தார். 22 அக்டோபர் 1976 இந்த திரைப்படம் வெளிவந்து வரலாற்றிலே தனித்துவமான மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதே போலவே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி என்ற மூன்று பெரும் நட்சத்திரங்களின் ஆரம்பகால திரைப்படத்தை ஒரே படத்திலே பதிவு செய்த ஒரு படமாகவும் இந்த திரைப்படம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. அது அதன் பிறகு நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லிடலாமே. ரஜினி கமல் இருவருமே இணைந்து நடித்த திரைப்படங்கள் எவ்வப்போது வெளிவந்தது, என்னென்ன திரைப்படங்கள் என்பதை நாங்கள் இதிலே பார்த்துட்டு போயிடலாம். 1975 அபூர்வ ராகங்கள், 1976 மூன்று முடிச்சு இப்போ நாங்கள் கதத்திய திரைப்படம், 1977 அவர்கள், 1977 இன்னும் ஒரு படம் 16 வயதினிலே, அதே போலவே அதே ஆண்டிலே ஆடுபுலி ஆட்டம், 1978 இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, 1978 தப்பு தாளங்கள், அதே ஆண்டு 1978 அவள் அப்படித்தான், 1979 மூன்று படங்கள், அதில் ஒன்று அலாவுதீனும் அற்புத விளக்கும், நினைத்தாலே இனிக்கும், தாய் இல்லாமல் நாளிலே, அதே போல் 1980 நட்சத்திரம், 1981 தில்லுமுல்லு, 1983 உருவங்கள் மாறலாம். அதுக்கு பிறகு எந்த திரைப்படமும் இவர்களுடைய இணைப்பிலே வெளிவந்ததில்லை. ஆனால் 2027 ஒரு திரைப்படம் இருவருமே இணைந்து நெல்சன் இப்போது இயக்கப்போவதாக கதை பெரிய அளவில் இருந்தாலும் கூட தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் பின்வாங்குவதாக தகவலும் இருக்கின்றது. எனவே அந்த திரைப்படம் வருமா வராதா என்பது கொஞ்ச நாட்களிலே வெளிச்சத்துக்கு வரும். அதையும் நாங்கள் ரசிகர்மன நிகழ்ச்சியோடு சொல்ல காத்திருக்கின்றோம். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வேகோ வெர்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கார்ன்வால், அரவா, லண்டன், கிச்சன் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்கி வருகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், 416-993-8443. உங்கள் அபிமான ஆல்பியன் வோட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், அப்பலோ, யோக் சினிமாஸில்

யாஷ் நடிப்பில் டாக்ஸிக், சூர்யா நடிப்பில் விஸ்வநாதன் சன்ஸ் மற்றும் ஹாய் ஒன்ஸ் மோர் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வூட் சைட், செனல் பாக்வே, கெப்ரைஸ், அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 4 மணி 15 நிமிடம்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
2: உள்ளம் கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
3: September 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் இன் கோலாகல திறப்பு விழா.
2: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். September 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் இன் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
3: 6479-8669
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: டொரண்டோவில் வெற்றிடமாக உள்ள பீச்சஸ் ஈஸ்ட் யோக் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. அத்துடன் வான்கூவர் மற்றும் கியூபெக் ஆகிய பகுதிகளிலும் வெற்றிடமாக உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நாளை தினம் நடைபெறுகின்றன. லேக் ஒன்டாரியோவை டொனால்டு ட்ரம்ப் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளட்டும் எனவும், ஆனால் கனடாவிற்கும் உலகத்திற்கும் அது லேக் ஒன்டாரியோவாகவே இருக்கும் என்றும் ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு மாநில ஆளுநர்கள் தம்முடன் பேசியதாகவும், தொடர்ந்தும் லேக் ஒன்டாரியோ என்றே அழைக்க உள்ளதாக அவர்கள் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக பகுதியான குருந்தூர் மலைக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமென அவ்விகாரையின் விகாராதிபதி கல்கமுவ சந்தபோதி தேரர் புத்தசாசன அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னர் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்ட போது அங்கு போராட்டங்களில் ஈடுபட்டோரை அவர்கள் தடுத்ததாகவும், போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டதால் பௌத்த தொல்பொருட்கள் ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி மீண்டும் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தாம் ஒரு மோசமான ஆள் என எச்சரித்துள்ள அவர், விஜயைப் போல தம்முடன் முன்னர் வாழாட்டிய ஜெயலலிதா இப்போது உயிருடன் இல்லை எனும் துணியில் மிரட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினில்

0: இது காட்சியிலே வரும் கீதம்.
1: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-24-26.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
6: அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
11: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
12: ஒவ்வொரு வேர்டோட எண்டிங்ல என்னென்ன மாதிரி, ஸோ இதை பார்த்துட்டு பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு 2-3-4 hours. அஸ்க் வந்து டர்க்கிஷ்ல லவ், லஸ்க் வந்து ஸ்லோவாக் மொழியில லவ், ஐ வந்து சைனீஸ்ல, அப்புறம் வந்து சிந்தா வந்து மலாயில. கடைசியில் முடிச்ச உடனே அதுல மீனிங்கும் வரும். ஹாவா போலிங்கோ சிந்தா சிந்தா, அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் இதேன் மொத்தமாய் சேர்ந்து சேர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கே ஆஃப் லவ் அதான் வந்து அந்த சாங்.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு
1: பாட்டுக்கொரு பண்பலை
2: நான்கு மணி 47 நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் எஃப்எம்இல் நிகழ்ச்சியின் நிறைவுக்குள் வந்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒரு தகவலை சொல்லலாம். மண்டாடி திரைப்படம் சூரி பரோட்டா சூரியாக இருந்து இப்பொழுது கதாநாயகன் சூரியாக மாறியிருக்கின்ற சூரியனுடைய ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு மிக பெரிய அளவில் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் வியாபாரம் மிக பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு டேபிள் ப்ராஃபிட்டோடு அந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார்கள் செப்டம்பர் 10. எனவே இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் அந்த திரைப்படம் வெளிவர இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் உள்ள சிறப்பு என்னென்னு சொல்லி சொன்னால், ஐமேக்ஸிலே இந்த திரைப்படம் வெளிப்பெற அந்த ஃபார்மேட்டில் இந்த திரைப்படம் வெளிவருகின்றது. அப்படி பார்க்குற நேரத்தில் தமிழ் சினிமாவில் இதுவரையிலே வெளிவந்த திரைப்படங்களில் இந்த ஐமேக்ஸ் வெளியீடு எந்தெந்த திரைப்படங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், 2022 வெளிவந்த பொன்னியின் செல்வன் 1, 2023 வெளிவந்த பொன்னியின் செல்வன் 2, அதே போல 2023 வெளிவந்த லியோ திரைப்படம், அதிலும் 2024 வந்த கோட் திரைப்படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இதில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பொன்னியின் செல்வன் 1, 2 பார்த்தால் இந்த ஐமேக்ஸினுடைய முற்றுமுழுதாக அந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்குரிய கேமரா பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. கோட்டை பொறுத்தவரையிலே பார்த்தால் ஒரு சில காட்சிகள் மாத்திரம் சர்டிஃபைட் ரெட்மி ராப்டர் 8K கேமராக்கள் சர்டிஃபைட் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டதாக லியோவுக்கு சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பிரத்யேக கேமராக்கள் பயன்படுத்தப்படும் இந்த திரைப்படம் படப்பிடிக்கப்பட்டு ஐமேக்ஸ்லேயே வெளியிடப்பட்டது போன்ற இந்த திரைப்படங்கள். ஆனால் இந்த மண்டாடி திரைப்படம் எவ்வாறு வருகின்றது, ஒரு சர்டிஃபைட் கேமரா மூலமாக படமாக்கப்பட்டதா அல்லது முற்றுமுழுதாக ஐமேக்ஸினுடைய வடிவத்திலே ஐமேக்ஸ் கேமரா பயன்படுத்தப்பட்டதா என்பதெல்லாம் அதை பற்றிய தரவுகள் வெளியிடவில்லை. ஆனால் முதன்முறையாக ஒரு உச்ச நடிகர் அல்லாத ஒரு நடிகர் நடிக்கின்ற ஒரு திரைப்படம் ஐமேக்ஸ்லேயே வெளிவருவது என்பது ஒரு பெருமை என்று சொல்லி தமிழ் சினிமா வட்டாரங்கள் தெரிவிப்பது என்பது மண்டாடி கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கிறது. எனவே செப்டம்பர் 10 இந்த திரைப்படம் வெளிவருகின்றது. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக பலரும் அவளாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் பலர் சொல்கின்றார்கள். சினிமா வட்டாரத்தில் உள்ளவர்கள் திரைப்பட ரசிகர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். எனவே அவருடைய உழைப்பு என்பது, இந்த திரைப்படத்திற்காக அவர் போட்ட உழைப்பு என்பது மிக பெரிது என்று சொல்லி சொல்கின்றார்கள். அதிலே அண்மையிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கூட பலரும் சொல்லியிருந்தார்கள். எனவே சூரிய கண்கலங்கி அதனை ரசித்து கொண்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த திரைப்படத்தை அவளாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் உங்களுக்கு பாடலை தருவதற்கு ஜாஸ்மிதா இருக்கின்றார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இல்லை, ரசிகர் மன்றம் வார வாரம் வரும், வராமல் விடாது. எனவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என்று உங்களின் சஞ்சயன் வணக்கம் நேர்களே.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North-ல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

நன்றி நன்றி சஞ்சயன். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் இப்பொழுது சரியாக 5:01 ஆகிவிட்டது. ஸோ எஸ், இனிய இனிமையான இந்த மாலை பொழுதில் மனதுக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன். ஸோ எஸ் சொன்னது போலவே குட்டீஸ், இனி 5:00 to 7:00 வரை சரியாக 2 மணி நேரம் உங்களுக்கான டைம் இது. உங்களுக்காக ஸ்பெஷல் சாங்ஸ் நாங்கள் வந்து தர்றதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். பட் அதற்கு முன்னர் இப்பொழுது நாங்கள் ஜிடிஏவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 23 டிகிரி செல்சியஸ். அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. ஸோ எஸ் குட்டீஸ், அதாவது 2 மாதங்கள் உங்களுக்கு 2 மந்த்ஸ் சம்மர் பிரேக் இன்னும் முடிவடையல. எக்ஸாக்ட்லி 1 வீக் உள்ளது ஸ்கூல் தொடங்குறதுக்கு. ஸோ லைட்டாக கவலையாக இருந்தாலும் அந்த கவலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அஃப்கோர்ஸ் ஸ்கூல் லைஃபுமே ஃபன்னாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸோட அந்த எக்ஸைட்மெண்ட்டோட உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4000.

0: ஒலித்தது ஓம் திரைப்பட பாடல். நேரம் 5:06 ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் முதல் நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: சன்விகா.
0: சன்விகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நானும்
0: நல்ல சுகமா இருக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப? கண்டிப்பா கேட்கலாம். இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா செய்யறீங்களா இல்ல? உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். ஐ நோ நீங்க எல்லாருமே சம்மர் பிரேக் என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு தெரியும். பட் அந்த என்ஜாய்மெண்ட்டோட ஒரு நல்ல பாடல் கேட்ட இன்னுமே ஹாப்பியா இருப்பீங்க. 416-5544-0000.

நேரம் 5:12 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். எஃப்எஸ் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. ஏடி ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். சோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, என்ன ஜானரால உங்களுக்கு பாடல்கள் பிடிக்குதோ அனைத்தையும் கேட்ட மகளெல்லாம் அழையுங்கள். 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டே தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலி கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி செய்தாரும் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ் களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
6: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர். எப்பவுமே ஒரு படி மேல.
7: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: நேரம் 5:25 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ் லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை பெற்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆடுவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443. சோ எஸ் குட்டீஸ், இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: பயமில்லை, வேலுண்டு, விலையில்லை.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
3: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Udaga Update Seyyappadum, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656-416-908-5656.
4: East FM, Tamil, Seidhigal.

0: அமெரிக்காவுக்கு கனேடிய மக்கள் மேற்கொண்ட பயணங்கள் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கடந்த ஆண்டை விட 5 லட்சங்களால் குறைந்துள்ளதாக புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மாத்திரம் $800 மில்லியன் இழப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கனடாவுக்கு அனுமதிக்கப்படும் தற்காலிக குடிவரவாளர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு மேலும் மட்டுப்படுத்த வேண்டுமென குடிவரவு இலக்கு வாரியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் கனடாவிலிருந்து வெளியேறும் தற்காலிக குடிவரவாளர்கள் தொடர்பில் மேலும் சிறந்த தரவு சேகரிப்பு அமைப்பும் கொண்டுவரப்பட வேண்டுமெனவும் அது தெரிவித்துள்ளது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியே என்பதை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமைச்சர் பதவிகளிலிருந்து தமிழக காங்கிரஸ் விலகும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு தேசிய அரசியலில் உள்ள ஆதரவை வெளிப்படுத்திய கருத்து கணிப்பு முடிவுகளும் அவரை எதிர்கால பிரதமராக தாவேக்காவினர் முன்னிலைப்படுத்துவதும் காங்கிரஸ் மற்றும் பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஒழுங்கமைத்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய இயக்குநர், காணாமலாக்கப்பட்டோர் குறித்த ஐநா நிபுணர் அடங்கலானோர் இதில் பங்கேற்றனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: Weekend East FM 102.7. It's cool.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் முதலாம் தேதி $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க். 416-779-2323.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

ஒலித்தது வாகை சூடவா திரைப்பட பாடல். நேரம் 5:44. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவமுள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள், நாங்கள் முதலே சொன்னது போன்று எஸ் 2 மந்த்ஸ் சம்மர் பிரேக் உங்களுக்காக இருந்தது. இன்னும் சம்மர் பிரேக் முடியல, 1 வீக் எக்ஸாக்டா 1 வீக் உள்ளது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்பெஷலாக பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க, அதிரடியாக எல்லாம் ஃபன் பண்ணுவீங்களேன்னு தெரியும். பட் அந்த என்ஜாய்மெண்ட்டோட ஒரு நல்ல பாடலையும் நீங்கள் கேட்டால் இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ அழையுங்கள் 416-554-4000.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் சரியாக 6:01 ஆகிவிட்டது நேர்களே. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியின் அடுத்த மனத்தை அழுத்துக்குள் நுழைந்து விட்டோம். சோ நாங்க சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்பு இப்பொழுது வெளியில் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 21°C, உணர்நிலை 24°C. அதே போன்று ஜிடிவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. சோ எஸ் குட்டீஸ், நிகழ்ச்சியின் அடுத்த மனத்தை அழுத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்றால் சரியாக 7 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக நாங்க ரெடியா இருக்கின்றோம். சோ நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும், உடனே போன் எடுத்து எங்களுக்கு கால் பண்ணுங்க 416-554-4040.

0: ஒலித்தது பாய்ஸ் திரைப்பட பாடல். நேரம் 6:08. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: அபிஷேக்.
0: அபிஷேக், எப்படி இருக்கிறீங்களா அபிஷேக்?
1: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: நன்றி வணக்கம் அபிஷேக்.
0: சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இதே போன்று நல்ல கியூட்டான மழலை தமிழில் எங்களோட கதைச்சு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழியுங்கள். 4164544400.

0: ஒலித்தது அபிஷேக் விரும்பி கேட்ட பாடல் ஜனநாயக திரைப்படத்திலிருந்து. நேரம் 6:13, ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். வேர்கோ வெட்ஸ்லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம், உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். சோ அழையுங்கள் 416-554-4040.
1: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள் 647-608-8447.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன்.

0: சந்திப்பில் 4162663389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: உள்ளங்கொள்ளைகளும் சாரி கலெக்ஷனின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றது.
2: செப்டம்பர் 11 324 காப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸின் கோலாகல திறப்பு விழா.
1: தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டம் மேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். செப்டம்பர் 11 டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்டின் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கு அன்புடன் அழைக்கின்றார்கள்.
2: 6475 9 8669.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 6508 9552. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக் கொண்டு நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். நிலா, எப்படி இருக்கிறீங்க? நிலா, நானும் நல்ல சுமா இருக்கிறேன். எல்லாருமே நாங்க சேர்ந்து நிலாவை மிஸ் பண்ணாங்க. நிலா, உங்களோட வீடியோ வால்யூம கொஞ்சம் குறைக்க முடியுமா? ஓகே, சரி. நிலா சொல்லுங்க, சம்மர் பிரேக் எல்லாம் எப்படி போச்சு? ஸ்பெஷலா ஏதாச்சும் செய்தீங்களா? மன்ட்ரியாலுக்கு போனீங்களா? ஓகே, அதான் நாங்க எல்லாரும் தேடி நாங்க நிலாவை. சரி, இன்னைக்கு என்ன பாடல் கப்பு? நான்கு

0: பாட்டு நாலு விஷயம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் வெற்றிடமாக உள்ள பீச்சஸ் ஈஸ்ட் யோர்க் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை இடம்பெறவுள்ளது. அத்துடன் வேங்கூவர் மற்றும் குவெபெக் ஆகிய பகுதிகளிலும் வெற்றிடமாக உள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நாளைய தினம் நடைபெறுகின்றன. லேக் ஒன்டாரியோவை டொனால்டு ட்ரம்ப் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளட்டும் எனவு, ஆனால் கனடாவுக்கும் உலகத்துக்கும் அது லேக் ஒன்டாரியோவாகவே இருக்கும் என்று ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல்வேறு மாநில ஆளுநர்கள் தம்முடன் பேசியதாகவும் தொடர்ந்தும் லேக் ஒன்டாரியோ என்றே அழைக்கவுள்ளதாக அவர்கள் உறுதியளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கில் முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள தமிழர் பூர்வீக பகுதியான குருந்தூர் மலைக்கு மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமென அவ்விகாரையின் விகாராதிபதியான கல்கமுக சந்தபோதி தேரர் புத்த சாசன அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னர் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டபோது அங்கு போராட்டங்களில் ஈடுபட்டோரை அவர்கள் தடுத்ததாகவும் போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டதால் பௌத்த தோல் பொருட்கள் ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி மீண்டும் முதலமைச்சர் விஜய் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தாம் ஒரு மோசமான ஆளென எச்சரித்துள்ள அவர், விஜயைப் போல தம்மிடம் முன்னர் வாலாட்டிய ஜெயலலிதா இப்போது உயிருடன் இல்லை எனும் துணியில் மிரட்டியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
4: Legacy Learning Hub Grade 9 முதல் 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம்ஒர்க் ஹெல்ப், அகாடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். Legacy Learning Hub 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
0: Weekend vibration. East FM 102.7.

நேரம் 6:47. ஸோ எஸ் குட்டீஸ், நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றி கூறிக்கொண்டு, அதாவது நாங்கள் வந்து சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் வெளியில் காலநிலை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 21°C, உணர்நிலை 24°C. அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எஸ், நான் முன்பு சொன்னது போன்றவே எங்களோடு இன்று இணைந்து கொண்ட அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றி கூறிக்கொண்டு, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி இல்லையில் அனுபவம், இரண்டுமே தேவைதான் வாழ்க்கையில் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் சஸ்மிதா சிவரூபன். நன்றி, வணக்கம் நேர்களே. தொடர்ந்து தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
4: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4574-0651 conditions apply.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

நன்றி ஜஸ்மிதா. நேரம் 7:03 கடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். இன்றைய சண்டை நாள் August 30th, 2026. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 21 டிகிரி செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 24 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. இன்றைய சண்டை நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ். இந்த டூன் தமிழ் நிகழ்ச்சியில முக்கியமாக நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்றால், திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸ். Of course, many things have been happening over the last week, but what we're going to be focusing on for this week on this Toon Tamil show. Nale nale irundhu 401 highway, especially certain sections of 401 highway indhu neengal paathal ippa irukra 100 km per hour speed limit illamal 110 km per hour speed limit increase panna porangal. Idhu certain regions of the Toronto area, adai taandi ipdi Milton area, 404 areas, ipdi mari certain stretches of the highway that is going to be expanded from this 100 km per hour to 110 km per hour. Adhukku pura oru 1 month ku pura naangal paathal கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசத்தில் சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் தட் ஸ்பீட் லிமிட் இஸ் கோயிங் டு கண்டினியூ க்ளோசர் டு தி QEW அண்ட் ஹைவே 400 சீரிஸ் அட் தட் பாயிண்ட் டைம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நாளை நாளிலிருந்து எந்த ஹைவே ஸ்ட்ரெச்சஸ் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். இந்த 100 கிலோமீட்டர்ஸ் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவராக இருக்க போகுது. ஸோ வி பி லுக்கிங் அட் தோஸ் டீடைல்ஸ் ஆன் திஸ் ஷோ. நீங்கள் கெனேடியன்ஸ் ஹாப்பியஸ்ட் சிட்டிஸ் என்று நீங்கள் பார்த்தால், அதில் அஃப்கோர்ஸ் நிறைய சிட்டிஸ் இருக்குது அக்ராஸ் கேனடா. முக்கியமாக நாங்கள் சிட்டிஸ் என்று பார்த்தால், யூ கேன் ஃபைண்ட் சிட்டிஸ் இன் ஸ்மாலர் பார்ட்ஸ் ஆஃப் கேனடா அண்ட் லார்ஜர் பார்ட்ஸ் ஆஃப் கேனடா. பிக் சிட்டிஸ், ஸ்மால் சிட்டிஸ், ஸ்மால் டவுன்ஸ் என்று சொல்லலாம். அப்படி நாங்கள் சிட்டிஸ் அக்ராஸ் கேனடா என்று பார்க்க, ஸ்பெஷலாக ஆன்டேரியோட நிறைய சிட்டிஸ் ஒரு ஹாப்பியான சிட்டியாக இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்குது. இது லெகஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2026 திஸ் வீக் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அது ரேங்கிங் தி happiest cities from all across the country. எப்படி நாங்கள் பார்க்க, ஒன்டேரியோவில் நாங்கள் இருக்கிற ஒன்டேரியோவில் நிறைய ஹாப்பி சிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி கியூபேக்கிலும் ஆல்சோ மெனி ஹாப்பி சிட்டிஸ் தேர். ஸோ வீட் பி லுக்கிங் அட் அந்த டீட்டெயில்ஸ். டொரோண்டோ இந்த லிஸ்ட்டில் எங்கே வந்திருக்குது டு சி வட் சிட்டி இஸ் தி ஹாப்பியஸ்ட் இன் ஆல் ஆஃப் கேனடா. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கோ டிரான்சிட் சர்வீஸாக நீங்கள் எடுக்கிறீங்க என்றால், இது கோ டிரான்சிட் ட்ரெயினாக இருக்கலாம், கோ டிரான்சிட் பஸ்ஸாக இருக்கலாம். மெயினாக இந்த கோ டிரான்சிட் அல்லது யூபி எக்ஸ்பிரஸ் ரூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஆனர் சிஸ்டம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார்டு அல்லது கிரெடிட் கார்டோட பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிரான்சிட் சர்வீஸில் ஏறுவீங்க. அப்படி நீங்கள் பார்த்தால், சில பேர் இதை பே பண்ணாமல் அல்லது மறந்து போய் பே பண்ணாமல் போகிறாங்க. அந்த ரீசனுக்காக மெட்ரோ லிங்க் சொல்லியிருக்கிறாங்க, September 8th ஒரு பெரிய இன்க்ரீஸ் வரப்போகிறது ஃபார் த பெனல்டிஸ் ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் டூயிங் ஃபேர் எவேஷன். அஃப்கோர்ஸ் சில பேர் மறந்து போய் இது பே பண்ணாமல் போகிறாங்க, அல்லது சில பேர் இன்டென்ஷனலாக பே பண்ணாமல் போகிறாங்க. ஸோ வாட் தி system has come into place is there going to be a increase of fines for anyone who's found fare evading continuously over and over again. So on the details of nanga the show la eduthu paakaporum. Of course nanga last week of August ku vandutom, so just in a few days September varapadu. September vanda apra school back to school time um varapadu. So in the last week ku neengal enna seiyendu paaka irundal, of course in the last week ku neengal CNE ku polam. CNE is last week. CNE September 7th oda mudiyapadu. So this year neengal CNE ku povirumnal, of course neengal online ku poi ticket vendalam. Advance ah neengal online la vendaika door ticket vida konjam discount ungalku kidaikum. Aanal neengal in the downtown area la ku neengal work panikondu irukkirundal, neengal CNE area ku close to neengal பண்றால், சீனி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் திஸ் இயர் கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஸிபிஷன் லஞ்ச் ஸ்பெஷல் என்று நாங்கள் சொல்லலாம். மெயினாக நீங்கள் சிஎன்இக்கு லஞ்சுக்கு போக விரும்பினால், நீங்கள் ஒரு ஃப்ரீ அட்மிஷனுக்கு லஞ்சுக்கு போய் எடுக்கலாம். இது மெயினாக நீங்கள் ஒரு அட்மிஷன் ஃபீ எடுத்து பே பண்ணா அப்புறம் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளுக்கு நீங்கள் சிஎன்இக்கு என்டர் பண்ணி எக்ஸிட் பண்ணினால், அந்த அட்மிஷன் ஃபீ உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் பண்ணி தருவாங்க என்று சிஎன்இ சொல்லியிருக்குது. இது மெயினாக பெனிஃபிட் பண்ணுறது நீங்கள் டொரோண்டோ சிட்டி டவுன் டவுன் ஏரியா, ஸ்பெஷலாக நீங்கள் சிஎன்இ ஏரியாவுக்கு கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறால், நீங்கள் இந்த அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு வரலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டுமில்லை, உங்களுக்காக நிறைய ஹெட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அங்கே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் பேஜில் அட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், அதோடு யூடியூப் பேஜ் www.youtube.com/ EastFM 102.7.

0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன் மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்ராஜ். வேர்கோ வெட்ஸ்லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
2: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி KH கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 எழுது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் கடுவன் வரலாம். அதோடு ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவைஸ் அல்லது ஐபோன் டிவைஸுக்கு டவுன்லோட் பண்ண விரும்பினால் உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஐ சர்ச் பண்ணி நாளைக்கு டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த 400 சீரீஸ் ஹைவேயை பாவிக்கிறீங்க என்றால் மெயினாக இந்த ட்ரோன்டோ ரீஜனில் 401 பாப்புலரான ஹைவே என்று நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஹைவே சர்டன் செக்ஷன் நாளை நாளிலிருந்து ஸ்பீட் லிமிட்டே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ இருக்கிற ஸ்பீட் லிமிட் 100 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் இருந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் மண்டே நாளை நாளிலிருந்து 110 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது ஜூன்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருந்தது. மெயினாக நாங்கள் பார்த்தால் ஜூனுக்கு ஒன்டேரியோ வைடாக சில ஹைவேஸை இந்த 100 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸ் பர் அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்க்ரிமெண்டலாக டிஃப்ரெண்ட் ஹைவே செக்ஷன்ஸுக்கு கொண்டு வராங்க. ஆனால் மெயினாக இந்த வாரம் மண்டே நாளை நாளிலிருந்து சர்டின் ஜிடிஏ இருக்கிற ஹைவே செக்ஷன்ஸுக்கு இந்த இன்க்ரீஸ் வரப்போகுது. முக்கியமாக நாங்கள் பார்க்குறோன்டா எந்த செக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்போகுது என்றால் ஹைவே 401 டு மெர்லின் ரோட் டு ஹைவே 427. இந்த ரோட் இந்த செக்ஷன் ஹைவே 100 கிலோமீட்டர் இருந்து 110 மட்டும் கூட்ட போகிறாங்க. அதோடு சேர்த்து ஹைவே 401 டு ஃப்ரம் ஹைவே 404 டு ஹைவே 35-115. இது மெயினாக நிறைய பேர் பாவிக்கிறது இந்த ஹைவே 401 டு ஹைவே 404 ஹைவே. அதோடு சேர்த்து நீங்கள் கோபர்க் ஏரியாவுக்கு நீங்கள் போகிறோண்டா ஹைவே 401 டு கோபர்க் அண்ட் டு கோல்பர்க் அந்த ஏரியாவும் ஆல்சோ இந்த இன்க்ரீஸ் வரப்போகுது. அதை தாண்டி நாங்கள் பார்த்தால் சிட்னி ஸ்ட்ரீட் பெல்வில் ஏரியாவுக்கும் இந்த இன்க்ரீஸ் வரப்போகுது. கவுண்டி ரோட் 38 டு ஹைவே 15 401 இல்லை. அதோடு சேர்த்து 403 ஃப்ரம் ஹைவே 401 டு மிடில் லைன் மிடில் டவுன் லைன் இந்த ஏரியாவும் இந்த 110 கிலோமீட்டர் பர் அவருக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது ஃபைனல் இன்க்ரீஸ் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம் என்றால் சில ஹைவே ஸ்டில் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இது செப்டம்பர் 30ஆம் தேதி தான் ரெஸ்ட் ஆஃப் த ஹைவேஸ் இந்த இன்க்ரீஸ் வரப்போகுது. இது டோட்டலாக இந்த ஃபுல் ஒன்டேரியோ ரீஜனால் ஃபுல் 400 சீரீஸ் ஹைவேக்கு இந்த 110 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஸ்பீட் லிமிட் இருக்கும்ட்டு சொல்ல இயலாது. ஆனால் சர்டன் செக்ஷன்ஸ் of the 401 and 400 series highways will be increased to the 110 kilometers per hour. இது முன் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முதல் ஒரு ட்ரையல் ரன் பார்த்துருக்குறாங்க. இது சேஃபாக இருக்குமோ இந்த 110 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணினா அதில் ஃபுல் சேஃப்டி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ நாங்கள் ஃபைனலாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் டிசிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து நாங்கள் பார்க்குறேன் மெயினாக இதுதான் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் வர மாதிரி ஹைவேஸ் இருக்குது. ஹைவே 403 டு QEW என்று பார்த்தால் அந்த செக்ஷனும் 110 கிலோமீட்டர்ஸ் அவர் கூட்ட போகிறாங்க. அதை தாண்டி நாங்கள் பார்த்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் பாவிக்கிறது ஹைவே 407 ப்ரோக் ரோட் டு ஹைவே 35, ஹைவே 412 டு 401 டு 407. ஸோ இந்த விட்பி இருக்கிற ஏரியாவில் இந்த ஹைவேயும் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதோடு சேர்த்து 418 டு 401 டு 407 அந்த ஏரியாவும் ஆல்சோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி நாங்கள் QEW மிஸ்ஸாக பக்கமே பார்த்தால் QEW ஃப்ரம் ஃப்ரீவே இன்டர்சேஞ்ச் ஆல்சோ கன்செஷன் ரோட் அண்ட் மவுண்டன் ரோட் இந்த செக்ஷன்ஸும் ஆல்சோ 110 கிலோமீட்டர் பர் அவர் கூட்ட போகிறாங்க. ஆனால் அது செப்டம்பர் 30th தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஹைவேஸ் இந்த இன்க்ரீஸ் வரப்போகுது என்று சொல்லலாம். இப்போதைக்கு நாங்கள் பார்த்தால் ஆஃப்டர் ஆல் தி சேஞ்சஸ் டேக்கன் டு அ பிளேஸ் ஆஃப்டர் செப்டம்பருக்கு பார்த்தால் அபவுட் 89% டோட்டலாக இந்த ஒன்டேரியோவில் இருக்கிறது 400 சீரீஸ் ஹைவே என்று சொல்கிறது அபவுட் 89% இந்த 100 கிலோமீட்டர்ஸ் இல்லாமல் 110 கிலோமீட்டர்ஸ் பர் அவருக்கு வரப்போகுது. தட்ஸ் அப் 43% ஃப்ரம் த டைம் த தி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பேக் இன் ஜூன் 2026. ஸோ ஜூனுக்கு தான் அஃபிஷியலாக இந்த டிசிஷன் ஸ்டார்ட் பண்ணினது. ஆனால் எல்லா ஹைவேயும் ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணாமல் சம் செக்ஷன்ஸ் ஆர் பீங் இன்க்ரீஸ் த்ரூ அவுட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி நாளை நாளிலிருந்து சர்டின் இம்பார்ட்டண்ட்டான ஜிடிஏ ட்ரோண்டோ ஏரியாவில் இருக்கிறது இந்த 400 சீரீஸ் ஹைவே ஸ்பெஷலாக இந்த 401 டு 404 செக்ஷன் இப்படி மாதிரி ஏரியாஸ் 100 கிலோமீட்டர் இருந்து 110 கிலோமீட்டர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதை தாண்டி செப்டம்பர் 30th பார்த்தால் மோர் ஸோ விட்பி ஏரியா கிரேட் ட்ரோனோ ஏரியா மிஸ்ஸாக ஏரியா அந்த மாதிரி ஏரியாஸுக்கு இந்த 110 கிலோமீட்டர்ஸ் பர் அவருக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகுது என்று நாங்கள் சொல்லலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கிடைக்கிறோம். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்காவிற்கு கனடிய மக்கள் மேற்கொண்ட பயணங்கள் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கடந்த ஆண்டை விட 500,000களால் குறைவடைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மாத்திரம் $800 மில்லியன் இழப்பு அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. கனடாவிற்கு அனுமதிக்கப்படும் தற்காலிக குடிவரவாளர்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு மேலும் மட்டுப்படுத்த வேண்டுமென குடிவரவு இலக்கு வாரியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் கனடாவிலிருந்து வெளியேறும் தற்காலிக குடிவரவாளர்கள் தொடர்பில் மேலும் சிறந்த தரவு சேகரிப்பு அமைப்பும் கொண்டுவரப்பட வேண்டுமெனவும் அது தெரிவித்துள்ளது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியே என்பதை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமைச்சர் பதவிகளில் இருந்து தமிழக காங்கிரஸ் விலகும் என அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு தேசிய அரசியலில் உள்ள ஆதரவை வெளிப்படுத்திய கருத்து கணிப்பு முடிவுகளும் அவரை எதிர்கால பிரதமராக தாவிக்கவினர் முன்னிலைப்படுத்துவதும் காங்கிரஸ் மற்றும் பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஒழுங்கமைத்த மாநாடு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய இயக்குநர் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த ஐநா நிபுணர் அடங்கலானோர் இதில் பங்கேற்றனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 Scarborough 416-841-5301 416-841-5301
3: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
0: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukira, 416-299-1020.
5: Markham Academy. பிள்ளைகளின் கல்வித்துறையையும் தன்னம்பிக்கையையும் மேம்படுத்த விரும்புகிறீர்களா?
6: இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்சு, ஹோம்ஒர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும்
7: 30 முதல் செப்டம்பர் 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 B Kennedy Road, Canadian Elsmere Sandipil, Scarboroughville, Sami and Sons, 416-298-1598.
8: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஈஸ்ட் எஃப்எம் .ca.

East FM 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். டொரண்டோல இப்ப 20 டிகிரி செல்சியஸ் ஃபீல் பண்றது, 24 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரண்டோ. நீங்க ஃப்ரீக்வெண்டாக கோ டிரான்சிட் அல்லது கோ டிரான்சிட் சர்வீஸ் எடுக்கிறால், இது கோ ட்ரெயினாக இருக்கலாம், கோ பஸ்ஸாக இருக்கலாம், அப்படி நீங்கள் மெட்ரோ லிங்க்ஸோட இப்படி மாதிரி ஒரு சர்வீஸ் நீங்கள் பாவிச்சு இருக்கிறால், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக நீங்கள் ஒரு ப்ரெஸ்டோ கார்டை பேமெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அல்லது ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த டிரான்சிட் சர்வீஸை பாவிப்பீங்கள். சில பேர் இது பே பண்ணாமல் ஏற மாதிரியும் இருக்குது இந்த சிட்டி ஆஃப் டொரண்டோவில். அதை அதோடு சேர்த்து சில பேர் மறந்து போய் பே பண்ணாமலும் ஏறுறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க மெட்ரோ லிங்க்ஸ் இதை ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் வருது என்று பார்த்திருக்கிறாங்க. ஸோ தே ஹவ் சீன் மெனி மெனி பீப்போ ஃபியர் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் தி மெட்ரோ லிங்க்ஸ் கோ டிரான்சிட் அண்ட் யூபி எக்ஸ்பிரஸ் ரூட்ஸ். அந்த ரீசனுக்காக சில நியூ சேஞ்சஸ் வரப்போது நீங்கள் ஒரு மெட்ரோ லிங்க்ஸ் சர்வீஸை எடுக்கிறீங்களா, இது கோ ட்ரெயின் அல்லது கோ டிரான்சிட் சர்வீஸை எடுக்கிறேன்டால், தேர்ஸ்டேலேருந்து இது அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. செப்டம்பர் 8th ஒரு நியூ பெனால்ட்டி வரப்போது ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் கன்சிடர் டு பி ஃபியர் எவேஷிங். ஃபியர் எவேஷன் என்று சொன்னால், யூஸ்வலாக நீங்கள் ஒரு கோ டிரான்சிட் அல்லது கோ ட்ரெயினில் ஏறிக்க நீங்கள் உங்களுடைய ப்ரெஸ்டோ கார்டு அல்லது கிரெடிட் கார்டே டெபிட் கார்டோ நீங்கள் டேப் பண்ணிட்டு தான் ஏறுவீங்கள். சில நேரம் அதில் பார்க்குறதுக்கு ஒரு ஏஜென்ட் அப்படி ஒரு இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஒரு ஆனர் சிஸ்டமாக நீங்கள் டேப் பண்ணிட்டு ஏறுங்கள். சில பேர் இது டேப் பண்ணாமல் ஏறுற மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்க மெட்ரோ லிங்க்ஸ் ஒரு டோட்டலாக ஒரு சர்வே எடுத்து பார்க்க நிறைய பேர் இது ஃபேட் வெயிட்டிங் இந்த போன வருஷமாக பாவிச்சுன்னு இருக்கிறாங்க. மெட்ரோ லிங்க்ஸுக்கு பே பண்ணாமல் டிடி இந்த டிரான்சிட் சர்வீஸை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக மெட்ரோ லிங்க்ஸ் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க தட் தே ஆர் கோயிங் டு பி அஃபிஷியலி இன்க்ரீஸிங் த பெனல்ட்டி ஃபார் எனி ஒன் who is fair waiting as of September 8th, 2026. முக்கியமாக நாங்கள் இந்த கோ அல்லது யூபி எக்ஸ்பிரஸ் சர்வீஸை நீங்கள் பார்க்குறேன்டா, ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் ஏறிக்க $200 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் ஆகிருக்கப்போது. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியோ கேட்ச் பண்ணி உங்களுக்கு செகண்ட் அஃபென்ஸ் வர்றால் $300 உங்களுக்கு செகண்ட் அஃபென்ஸ் ஆகிருக்கப்போது. தேர்ட் அஃபென்ஸுக்கு $400, ஃபோர்த் அஃபென்ஸுக்கு $500, கடைசியாக நீங்கள் ஒரு ஃபிஃப்த் அஃபென்ஸ் வந்தால் அது உங்களுக்காக ப்ரொவின்ஷியல் அஃபென்சிவ் நோட்டீஸ் ஒரு செட் ஃபைன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆன்டேரியோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு உங்களுக்காக ஒரு நோட்டீஸ் கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் கண்டினியூவஸாக நீங்கள் எந்த ஃபேர் வெயிட் பண்ணுறீங்கள் என்றால் ஒரு கோர்ட் சம்மன்ஸ் உங்களுக்காக அனுப்பி தருவாங்க. அது அப் டு $1,000 உங்களுக்காக ஒரு ஃபைன் வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நாங்கள் பார்த்தால் இதுக்கு முதல் நீங்கள் ஒரு ஃபேட் வெயிட்டே பண்ணுறால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீ இருந்திருக்குது, ஆனால் நீங்கள் ஒரு ரிப்பீட் அஃபெண்டராக இருக்க போகிறீங்கள்டா, நீங்கள் கண்டினியூவஸாக நீங்கள் ஃபேர் பே பண்ணாமல் நீங்கள் ஏறுறீங்கள் என்றால் இதுதான் இந்த இன்க்ரிமெண்டல் fine institution that has been now put into place as of September 8th, 2026. இது transit service advice பண்ணியிருக்கிறாங்க. Make sure நீங்கள் pay பண்ணிட்டு ஏற மாதிரி தான் you have to make sure. அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய personal card tap பண்ணலாம், credit card, debit card, both at the beginning and end of the trip. So நீங்கள் ஏறைக்கும் நீங்கள் tap பண்ணணும், நீங்கள் ரங்கைக்கும் tap பண்ணணும். அது மீண்டும் ரிமைண்ட் பண்ணி தராங்க, கரெக்டிங் டேப்பிங் நீங்கள் டேப் பண்ணிக்க ஒரு குட் சைன், ஒரு நோய்ஸ் உங்களுக்கு அந்த மிஷினில் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டேப் பண்ணிக்க கட்டாயம் ஒரு நோய்ஸ் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அந்த நோய்ஸ் வராட்டி அது நீங்கள் டேப் சரியாக நீங்கள் டேப் பண்ணலேருந்தான் ரீசன் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார September 8th, 2026 நீங்கள் கண்டினியூவஸாக இந்த மெட்ரோ லிங்க்ஸ் கோ டிரான்சிட் அல்லது கோ ட்ரெயினுக்கு நீங்கள் பே பண்ணாமல் ஏறுறீங்கள் என்றால் இது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் அஃபென்ஸுக்கு $200 அப்படியே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணி போன போகும்போது அப் டு $1,000 a fine for anyone who is considered fair evading with the Go Transit service. It is East FM new tier at the Tasimola Kadugunar with the East FM in tune Tamil.

0: இணைந்து கொள்ளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டூ தமிழ். வில் பீ ரைட் பேக் வித் தி சூப்பர் சீன் ஆஃப் தி டே.
1: நல்ல பாட்டு நல்ல விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
5: 416-906-5656. Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
6: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
7: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080.
9: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
10: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
10: பூவே பூவே பெண் பூவே,
9: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
10: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
11: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening.
12: Abhinav,
11: I am really proud of you. I am very happy to wish you all. Today night special program by
13: Rosh Kumar.